நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 30 நாள், 2026 வருடம் மே மாதம் 13 தேதி புதன்கிழமை, மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் ஆகிய

0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.
1: பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல்.
0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று

0: விட்டு விடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.
1: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம். ஊரல் பண்டைய தமிழர்களின் உணவு முறை. தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. கண் பார்வை மேம்படுவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். இடம்பெறுவது 5 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம். முதியோர்களை குறிவைக்கும் டிஜிட்டல் மோசடி, ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். திரைகானம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார். 9 அரங்கிசை காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ER அனிருத் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம் அழகுக்கு அழகு. அழகு அலங்கார கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன் நேர்முகம். அடுத்து இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பனங்கற்கண்டின் குணாதிசயங்கள். நிறைவாக உங்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம், தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். பதினைந்திற்கு திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம். தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம். இடம்பெறுவது முதல் பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை. 6:40 மனதில் நின்றவை.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும்

0: 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:02. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி இடம்பெறுவது முதல் பகுதி. காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. இதில் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். M.A. கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின். திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். ஜி. ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 8:30 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்வர் ரெயின்போ. 9:02 ரெயின்போ ராப். 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு தரும் திட்டம் குறித்த தகவல்கள். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார். 2:30 ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய். 3:02 ஹலோ டாக்டர். உலக கருப்பை புற்றுநோய் ஒழிப்பு தினத்தையொட்டி மகளிர் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் என். ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சேட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரிவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில். 11:00 முதல் அதிகாலை 5:57 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். FM கோல்டில் காலை 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் டாக்டர் கசலா நாகபூஷணம் வழங்கும் சிறுகதை இடம்பெறும். 1:10 இசை மலர். இதில் பிரசாத் வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின். திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Shagun Chopra. The Central Bureau of Investigation, CBI, has registered a case in connection with an alleged paper leak in the conduct of the National Eligibility Cum Entrance Test on NEET UG 2026. The agency has registered the case based on a written complaint received from Department of Higher Education, Ministry of Education. The agency stated that special CBI teams have been formed and dispatched to various locations for investigation in the matter. The NEET UG 2026 examination was conducted by

0: மேன்மைப்படுத்தவே பாரதி வேண்டுகிறார். தமிழின் சங்க இலக்கியம் தொட்டு இன்றைய நவீன எழுத்து வரை மனதின் இயல்புகளை பற்றிய விவாதம் மிக மையமானதாக இருந்து வந்துள்ளது. மேன்மைப்படுவாய் மனமே எனும் ஒரு சொற்றொடர் வெறும் எழுத்தாக அல்ல, மனித குலத்தின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பான மனம் எனும் நிலையற்ற ஆனால் அசுர சக்தி கொண்ட பொருளுக்கு விடுக்கப்படும் ஒரு தெய்வீக அழைப்பு. இது ஆன்மீகத்தின் அனுபவக் குரல், சித்தர்களின் அமுத வாக்கு. இது நம் அன்றாட வாழ்வில் நாம் மறந்து போகும் உணர்வுகளின் மீதான ஒரு மெல்லிய ஆனால் உருக்கமான நினைவூட்டல். மனம் எனும் சொல்லுக்கு நாம் கொடுக்கும் பொருள் நம் கலாச்சாரத்திலும் நம் பார்வையிலும் வேறுபடுகிறது. மேல்நாட்டு உளவியலில் மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது. மூளை ஒரு கணினி எனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இழக்க நேரிடும் போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுறச் செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றைக் கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது. இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கிவிடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அளித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மன தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் கலைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வழிபாடு நிகழ்ச்சியின் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 6:25:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடலை பாடுபவர் ஏ.வி. கோவிந்தன்.

0: நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னை நார் கழிவினை மண்ணில் சேர்ப்பதால் மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் உழவு ஆகியவை மேம்படுகின்றன. இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும்

0: நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இட வேண்டும். இதனை விதைப்பதற்கு முன் அடிவுரமாக இட வேண்டும். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பல மரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 5 கிலோ போதுமானது.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
0: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரமளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: கத்திரி, வெண்டை, தக்காளி, அதே மாதிரி வந்து கீரை வகைகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து மூலிகை பயிர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து கூடிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுத்து நீங்கள் அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும்.
5: காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவது ஆகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில்

0: பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நில சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள அட்டை கிடைக்கும்.
1: விவசாயிகளே, ஆணைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளம் சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்கள். நெற்பயிரில் ஆணைக்கொம்பன் ஈ தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்களில் அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயலில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமித்தாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினாா்.

0: நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கி

0: மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள CBI விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நேர்களினி கேட்க இருப்பது

புவி வெப்பமயமாதல் காஷ்மீரத்தின் கிரிக்கெட் பேக் தயாரிப்பு பணியையும் பாதித்து வருகிறது. சுமார் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பாரம்பரிய பேட் தயாரிப்பு தொழிலில் அங்குள்ள மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டொன்றுக்கு சுமார் 3 மில்லியன் பேட்கள் வெளிநாடுகளுக்கும் உள்ளூர் தேவைகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. இப்போதெல்லாம் முன்பை போல இந்த தொழிலில் சிறப்பாக ஈடுபட முடியவில்லை என்றும், அதற்கு மாறிவரும் பருவநிலையின் தன்மை என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை நம்பி சுமார் 1.5 லட்சம் மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலில்

0: ஈடுபட்டு வருகின்றனர். காஷ்மீரத்தில் ஓடைகளின் ஓரமாக அடர்த்தியாக வில்லோவ் மரங்கள் என்ற வஞ்சி மரங்கள் வளர்ந்து வந்ததாகவும், இப்போது போதிய மழை இல்லாத காரணத்தினால் மரங்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் பிற மாவட்டங்களில் வஞ்சி மரங்களை தேடி செல்கின்றனர். பொதுவாக ஈரப்பதம் இருக்கும் இடங்களிலேயே இந்த மரங்கள் அதிகம் வளர்ந்து வந்தன. ஆனால் அந்த பகுதிகளெல்லாம் இப்பொழுது வறண்டுவிட்டன. மேலும் முன்பிருந்த தரத்தில் மரங்கள் தழைப்பதில்லை என்றும், பூச்சிகளின் தாக்குதலும் ஆளாகியுள்ளன என்றும் அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் போதிய மழை வரும் என நம்பி அங்குள்ள விவசாயிகள் காத்திருந்தாலும் அவர்களது நடவு முறைகளிலும் சில குறைபாடுகள் இருப்பதாக சூழல் விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இனிவரும் காலங்களில் இந்த வஞ்சி மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட வேண்டும், அங்குள்ள சூழல் வளம் காக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: இடம்பெற்றது சூழல்.

இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 90%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆதலால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியால 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்க இருப்பது புத்தம் புது காலை.

0: எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் என்ற சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம். ஊரல், பண்டைய தமிழர்களின் உணவு முறை. தகவல்கள் வழங்குகிறார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: நம்ம முன்னோர்களின் வாழ்க்கை முறைய நினைத்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். அவர்கள் உணவு என்பது சாப்பாடு மட்டும் இல்லை, அது ஆரோக்கியமும் அறிவும் சேர்ந்த வாழ்க்கை முறையும் தான். அவர்களின் உணவு முறை ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தது. உணவு

0: உணவுகளில் சுவையையும் சத்தையும் பதப்படுத்தி வைக்க ஊறல் என்ற முறையை கையாண்டார்கள் நம் தமிழர்கள். ஆம், இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஊறல் என்ற பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய பதப்படுத்தும் முறை பற்றித்தான். இப்போ நாம எல்லோரும் ஃப்ரிட்ஜ் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது போல இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழர்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமலேயே உணவுகளை பல நாட்கள் பாதுகாத்து வைத்திருக்க தெரிந்தவர்கள். அதுதான் இந்த ஊறல் முறை. ஊறல் என்றால் என்ன? எளிமையாக சொன்னால், ஒரு உணவை உப்பு, மசாலா, எண்ணெய் அல்லது சர்க்கரை போன்றவற்றில் ஊற வைத்து நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருப்பதுதான் இந்த முறை. ஒரு உணவில் இனிப்பை அல்லது உப்பை 30% கலந்தால் அது இயற்கையாகவே குறிப்பிட்ட நாள் கெட்டு போகாது. இந்த முறையை அறிந்த தமிழர்கள் அதை ஊறல் என்ற பெயரில் ஊறுகாய், தேன் நெல்லிக்காய் என்று செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். இது நமக்கு புதுசாக தோன்றலாம். இவையெல்லாம் பண்டைய காலத்திலிருந்தே வந்த ஊறல் உணவுகள்தான். இந்த முறையின் ஒரு பெரிய பயன் என்ன தெரியுமா? உணவு கெடாமல் நீண்ட நாள் இருக்கும். மற்றொரு பயன், சில நேரங்களில் அந்த உணவு இன்னும் சுவையாக மாறும். நாம் சாப்பிடும் குலோப் ஜாமுன் கூட ஒரு வகையில் இதே முறைதான். ஜாமூனை செய்து சர்க்கரை பாகில் ஊற வைத்தால்தான் அது மென்மையாகவும் இனிப்பாகவும் இருக்கும். அதே போல நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்தில் இருந்த இன்னொரு சிறப்பு பழைய சாதம். நேற்று இரவு சமைத்த சாதத்தை தண்ணீரில் ஊற வைத்து காலை சாப்பிடுவார்கள். இன்று பல ஆராய்ச்சிகள் சொல்கின்றன, இதில் ப்ரோபயாட்டிக் அதாவது நல்ல பாக்டீரியா இருக்கிறது என்று. அது வயிற்று ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதாவது நம்ம முன்னோர்கள் சயின்ஸ் படிக்காமலேயே சயின்ஸ் பயன்படுத்தியவர்கள். ஊறல் உணவுகளுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னவென்றால், அது பசியை தூண்டும். ஒரு சாதாரண சோறு சாம்பார் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு மாங்காய் ஊறுகாய் இருந்தால் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருக்கே என்று தோன்றும் இல்லையா? இதனால்தான் ஊறுகாயை சாப்பாட்டின் நண்பன் என்று கூட சொல்வார்கள். ஆனால் ஒரு சிறிய நினைவூட்டல், இந்த ஊறல் உணவுகள் ரொம்ப சுவையாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏனெனில் இதில் உப்பு அதிகமாக இருக்கும். ஆகையால் அளவாக சாப்பிட்டால் ஆரோக்கியம், அதிகமாக சாப்பிட்டால் பிரச்சனை. அதனால் அடுத்த முறை சாப்பாட்டில் ஒரு சிறிய ஊறுகாய் இருந்தால் நினைச்சுக்கோங்க, இது ஒரு சாதாரண சுவை அல்ல, நம் முன்னோர்களின் அறிவு என்று. ஆகவே நாம் புதுசாக வரும் உணவுகளை சாப்பிடலாம், ஆனால் பழைய நல்ல பாரம்பரிய உணவுகளை மறந்துவிடக்கூடாது. நம்ம தமிழர்கள் உணவு முறை சொல்வது ஒரே ஒரு செய்தி, உணவு என்பது வயிற்றை மட்டும் நிரப்புவது அல்ல, வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குவது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். ஊறல் பண்டைய தமிழர்களின் உணவு முறை. தகவல்கள் வழங்கினார் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள்.
2: புத்தம் புது காலையில் இனி ராஜாதிராஜா படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல்.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொட்டி பறவைகள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேரம் இப்பொழுது 7:10. புத்தம் புது காலையில் இனி
2: அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
3: 8 தொகை நூல்களுள் அகப்பொருள் பற்றி கூறும் நூல்களுள் ஒன்றாக அமையும் பெருமையுடையது அகநானூறு. உணர்வுகள் அகத்து பொங்கி எழுந்து புறத்து நிகழ்ச்சிகளை சார்ந்து தோன்றும். புறத்தே பேச்சாகவும் வெளிப்பட்டு தோன்றும். தன் கருத்து வெளிப்படாது தன் மெய்கண் தோன்றிய புதுமையை தலைவி வேந்தாள் போல தோழிக்கு அறத்தோடு நின்றது என்னும் துறையில் அமைந்த கபிலர் பாடிய குறிஞ்சித்தனை பாடல் ஒன்று காதல் பிறக்கும் அதிசயத்தை உரைக்கின்றது. தோழி வாழ்வாயாக. அதைகின்ற மூங்கிலின் துளையுள்ள இடங்களில் மேல்காற்றினால் எழும் ஒளியானது குழலின் இசையாகின்றது. இன்னொலியுடன் வீழ்கின்ற அருவியின் இனிய ஓசை தொகுதியுடைய முழவின் இசையாகின்றது. கலைமான்களின் கூட்டம் தாழ ஒலிக்கும் கடுங்குரல் பெருவங்கியத்தின் ஒளியாகின்றது. மலையில் பூத்து குலுங்குகின்ற பூக்களிலுள்ள தேனினை உறிஞ்ச வரும்

0: ஆண்டுகளின் ரிங்காரம் இனிய யாழிசையாகின்றது. இங்கனம் இனிய பல இசைகள் காட்டில் விளங்கும். இந்த இசைகளை கேட்டு மந்திகளின் கூட்டமும் ஆரவாரமிக்கவாயின. வியப்புடனும் அவற்றை நோக்கின. மூங்கில்கள் வளர்ந்திருக்கும் மலை அடுக்குகளில் உலாவி ஆடுகின்ற மயில் இனங்கள் களத்தில் ஆடும் விரலியரைப் போல தோன்றும். அத்தகைய மலைநாட்டை உடைய ஒரு தலைவன் புது மலர்களால் ஆகிய மாலையை மார்பில் அணிந்து கொண்டு அச்சந்தரும் வில்லினை கையில் பற்றியிருந்தான். சிறந்த அம்புகளை தெரிந்து எடுத்துக்கொண்டு தன்னால் அம்பு எய்யப்பெற்ற யானையானது சென்ற வழியினை குறித்து வினவியவனாக முதிர்ந்த கதிரினை உடைய தினைப்புணத்தின் வாயிலே ஒருபுறமாக வந்து நின்றான். அப்படி நின்ற அவனை கண்டோர் குறமகளிர் தம்முள் பலராவர். அவர்களுள் அரிய இருள் செறிந்த இரவில் அணையோடு முகம்சேர பொருந்தி கிடந்து நீர் சொரியும் கண்ணோடு மெலிந்த தோள்களை உடையனாக யான் ஒருத்தி மட்டும் வருத்தமுறல் ஆகியதுதான் என்னையோ என்கின்றாள். ஆடு அமைக்குகின்ற அவிர்ந்துளை மருங்கின் கோடை அவ்வழி குழலிசையாக பாடு இன்னருவி பனிநீர் இன்னிசை தோடுமை முழவின் துதை குரலாக கணைக்களை இருக்கும் கடுங்குரல் தூம்புடு மலைப்பூஞ்சாரல் வண்டு யாழாக இன்பல் இமிழிசை கேட்டு களிசிறந்து மந்தி நல்லசை மருள்வன நோக்க களைவளர் அடுக்கத்து ஏலி ஆடுமையில் நனவு புகு விரலியின் தோன்றும் நாடன் உருவல்வில் வற்றி அம்பு தெரித்து செருச்சை யானை செல்நெறிவினாய் புலர்குரல் ஏனல் புழையுடை ஒரு சிறை மலர்தால் மார்பன் நின்றோன் கண்டோர் பலர்தில் வாழி தோழி அவருள் ஆறிருள் கங்குள் அணையோடு விருந்தி ஓர்யானாகுவது எவன்குள் நீர்வார் கண்ணோடு நெகிழ்தோழேனே. பல பெண்கள் ஒருவனை கண்டபோதும் அவன்பால் ஒருத்திக்கு மட்டுமே உள்ளத்து ஈடுபாடு மிகுதியாகின்ற விசித்திரத்தை காதல் பிறக்கும் அதிசயத்தை கவிழர் இப்பாடலின் மூலம் புலப்படுத்துகின்றார். இயற்கையின் அமைதியும் காதல் பிறப்பதற்கு உதவுகின்றது என்பதையும் இப்பாடல் மூலம் காணலாம். எங்கும் இன்பமொழிக்கும் நாட்டினை உடைய அவன் பலரையும் விடுத்து எனக்கு மட்டும் துன்பம் செய்தனர் என்று சொல்லுதலின் மூலம் தான் அவன்பால் மனம் ஈடுபட்டதனை தோழிக்கு கூறி அறத்தோடு நிற்கின்றாள் தலைவி.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2000

2021 சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300-க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யோவேரி முசேவேனி 70%-க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யோவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017

0: ஏழாம் ஆண்டிற்கு பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் நான்காவது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 தேதிக்கு மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 இழப்பிற்கு 168 எடுத்தது. 169 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 86 ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 வாஷிங்டன் சுந்தர் 50 எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்றகாஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி புத்தம் புது காலையில் இனி
2: வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இப்படி எந்த ஒரு ஆபரேஷனுக்கு இருக்கிற ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கலாம். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வரலாம் கண்கள்ல. அப்புறம் வந்து அந்த பிளாப் நான் சொல்றேன் பாத்தீங்களா, ஒரு டிஷ்யூவை எடுத்துட்டு அதுக்குள்ள லேசர் வச்சுட்டு அதுக்கு மேல அந்த பிளாப் நம்ம வைக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த பிளாப்பை எடுக்கும்போது அது ஃபுல்லாவே அப்படியே வெளியில வந்துரும். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. சோ அதனால அதை பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா சில பின் விளைவுகள் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப நாள் விளைவுகள் என்ன வரும் இதுலன்றதும் கேட்டா அப்படி ஒன்னும் ரொம்ப பெருசான பக்க விளைவுகள் ரொம்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேரத்துக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆகலாம். ஆனா அந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன்னும் கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் ஒன்னும் கிடையாது. சோ அதனால இந்த லேசர் சிகிச்சை முறையை பத்தி யாரும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுவே வந்து இன்னும் ரொம்ப கார்னியா தின்னா இருக்கு, இந்த லேசர் சிகிச்சை முறை அவங்களுக்கு பண்ணவே முடியாது அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. அது பேர் வந்து ICL பேர். இது வந்து என்னன்னாக்கா, நம்ம கான்டாக்ட் லென்ஸ்ன்றது கண்ணுக்கு மேல வைக்கிறோம் இல்லீங்களா. சோ இந்த கான்டாக்ட் லென்ஸையே நம்ம கண்ணு உள்ள எடுத்துன்னு போய் நம்ம வச்சிட்டோம்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா, கண்களுக்கு வந்து நம்ம கருவிழிக்கும் நம்ம ஐரிஸ் சொல்றோம் பாத்தீங்களா மசில், அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த பிளாஸ்டிக் லென்ஸ் கொண்டு போயிட்டு

0: வச்சிருவோம். இதுக்கு வந்து அந்த கண்களோட அளவு, அப்புறம் அந்த கண்களோட ஷேப்பு எல்லாம் நம்ம பொறுத்து அந்த ஸ்கேன் ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லென்ஸை நம்ம வந்து உள்ள கொண்டு போய் வச்சிடலாம். அவங்களுக்கு அந்த ரொம்ப ஹை பவர், இந்த மாதிரி கார்னியா வந்து ரொம்ப மெலிசா இருக்குன்றவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப வெரி குட் ப்ரொசீஜர். ஆனா இந்த ப்ரொசீஜர்லயும் சம்டைம்ஸ் கண்கள்ல ப்ரெஷர் ஏறலாம், கிளாக்கோமா வரலாம், கருவிழியில ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில அதெல்லாம் வந்து சும்மா ஒரு 5% தான் நான் சொல்வேன் ப்ராப்ளம்ஸ் வரதுன்னு சொல்லிட்டு. மத்தபடி 90-95% சக்சஸ் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்திலுமே இருக்கு. அதாவது இப்ப வந்து கண்கள்ல வந்து அந்த கருவிழியில ஏதோ ஒரு டிஃபெக்ட், அதாவது சில பேருக்கு அடிபட்டு இருக்கலாம், அதுல வந்து அந்த கருவிழியில நீங்க பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ள டாட்ஸ் இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி கார்னியா வந்து அந்த கருவிழி வந்து சில பேருக்கு வந்து கோனிக்கலா ஆயிட்ட மாதிரி இருக்கும், அதாவது சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இல்லாம கர்வ்டா இல்லாம கோனிக்கலா ஆன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கருவிழி சிகிச்சை நம்ம பண்ணக்கூடாது. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னாக்க, இந்த மாதிரி சிகிச்சை முறைக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்கேன் எடுக்கணும், கண்ணோட ஷேப் அதெல்லாம் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு எப்படி இருக்கு அந்த கார்னியாவோட திக்னஸ் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த சிகிச்சை முறையை அவங்களுக்கு வந்து எந்த சிகிச்சை முறை பண்ணா அவங்களுக்கு நல்லதுன்றதையே நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி கோனிக்கல் கெரட்டோகோனஸ் பேர் அந்த கண்டிஷன், அந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை பண்ணவே முடியாது. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு, இப்ப வந்து முடக்குவாதம், சின்ன வயசுலயே சில பேருக்கு வந்து முடக்குவாதம் வரலாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸுக்கு நம்ம பண்ணக்கூடாது. மத்த ஏதாவது டிசீசஸ் உடம்புல இருக்கு அவங்களுக்குனாக்கா அவங்களுக்கு எல்லாம் இந்த சிகிச்சை முறை பண்றது அவ்வளவு நல்லது கிடையாது. என்ன கேட்டா நான் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில மருந்துகள்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த மருந்துனால இந்த ப்ராப்ளத்தினால எதுவும் தொந்தரவும் வரக்கூடாது. சோ அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்ணாடி போடுறது, கான்டாக்ட் லென்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃப், வேண்டாம் தூக்கி போட்டுடலாம், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம்.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
3: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு, ஏன் தடுமாறிட்டே போறா?
2: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
3: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
2: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
4: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும், உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்ல

உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து மூணு பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர்.

0: ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com. புத்தம் புது காலையில் இனி திரைகானம். முதலில் திருவிளையாடல் ஆரம்பம் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்.

0: இன்று காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இன்று காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: அக்கா பாரு,
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
3: காட்டு. வாவ், என் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்

0: சேவிங்.
1: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
3: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
2: எனக்கு தெரியல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: இனி ப்ளூ ஸ்டார் படத்திற்காக பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்

0: நேரம் 7:45 புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம்.
1: நகர்வலம்.
2: முதியோரை குறிவைத்து நடத்தும் டிஜிட்டல் கைது மோசடி.
3: நாங்க அமலாக்கத்துறையிலிருந்து பேசுறோம். உங்களுக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருக்கு, அதனால உங்க வங்கி கணக்கை முடக்க போறோம், உங்களை கைது செய்ய போறோம் என்று மொபைல் போனில் வரும் அழைப்புகள் உங்கள் வாழ்நாள் சேமிப்பை இழக்க செய்துவிடும் என்பதால் கவனமாக இருங்கள். மும்பை, பெங்களூரு, சென்னை போன்ற மெட்ரோ நகரங்களில் வசிக்கும் முதியவர்கள் மற்றும் பெண்களை குறிவைத்து டிஜிட்டல் முறையில் கைது நடந்துள்ளதாக கூறி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிக அளவில் நடந்து வருகின்றன. வங்கிகளில் அதிக பணம் இருப்பவர்களை குறிவைத்து இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறது மோசடி கும்பல். சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் உங்களுக்கு தொடர்பு இருக்கு, எனவே உங்களை சிபிஐ அதிகாரிகள் தொடர்பு கொள்வார்கள். எனவே வாட்ஸ்அப் அழைப்பிலேயே இருங்க. இது குறித்து உங்க வீட்டில் உள்ளோரிடம் கூட தெரிவிக்காதீர்கள் என பல்வேறு மிரட்டல்கள் உங்கள் பணத்தை அபகரிக்கும் வழிமுறைகளாக இருக்கலாம். எனவே டிஜிட்டல் கைது செய்திருப்பதாக மிரட்டுவதை நம்பி கூகுள் பே, பேடிஎம் என்று எந்த ஆன்லைன் மூலமும் அவர்கள் சொல்லும் வங்கி கணக்குக்கு பணத்தை செலுத்தாதீர்கள். டிஜிட்டல் கைது என்பது பயம், ஏமாற்றுதல் மற்றும் மிரட்டல் ஆகியவற்றை பயன்படுத்தி நம்மிடமிருந்து பணத்தை பறிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மோசடியாகும். ஏமாற்றுக்காரர்கள் தாங்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகளாக நடித்து கைது அச்சுறுத்தல்கள், வங்கி கணக்குகளை முடக்குவோம் அல்லது பாஸ்போர்ட்டுகளை ரத்து செய்வோம் என மிரட்டுவர். நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களை அபராதம் அல்லது பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்துமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். இந்த மோசடி பொதுவாக ஒரு தொலைபேசி அழைப்புடன் தொடங்குகிறது. தமிழகத்திலும் இந்த மோசடி அரங்கேறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியைச் சேர்ந்த 28 இளம் பெண் சென்னையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். அவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மோசடி ஆசாமிகள், உங்கள் பெயரில் ஒரு பார்சல் வந்திருக்கிறது, அதில் 140 கிராம் போதைப் பொருள், 5 பாஸ்போர்ட்டுகள் மற்றும்

0: வங்கி ஆவணங்கள் உள்ளன. எனவே உங்களை காப்பாற்ற எங்கள் அதிகாரி உதவுவார். எனவே வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொள்வார். அவர் சொல்கிறபடி நடந்தால் உங்களை கைது செய்யாமல் தடுக்க முடியும் என மிரட்டி 10 லட்சம் வரை ஆன்லைனிலேயே கண்ணுக்கு தெரியாத ஆசாமிகள் பணம் பறித்துள்ளனர். பெங்களூரில் கொலை ஆட்கடத்தலில் தொடர்பு இருப்பதாக கூறி 2 பெண்களை மிரட்டி 50,000 ரூபாய் பணம் பறித்துள்ளனர். மச்சங்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்வதாக கூறி கேலி செய்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது. இவ்வாறு நாடு முழுவதும் 31 லட்சம் சைபர் குற்றங்கள் குறித்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2023-24 ஆண்டில் சுமார் 127 கோடி ரூபாய் பணம் இந்த மோசடிகள் மூலம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தப்பிக்க முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்கள். அதாவது, உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டினாலோ, அழைப்பை ரகசியமாக வைக்குமாறு கூறினாலோ, உடனடியாக பணத்தை அனுப்புமாறு கூறினாலும் உடனே போலீசில் புகார் தெரிவியுங்கள். அதிகாரிகள் வாட்ஸ்அப், டெலிகிராம் அல்லது வீடியோ அழைப்புகள் மூலம் உங்களை தொடர்பு கொண்டால் கவனம். எந்த ஒரு போலீஸ் அல்லது நீதிமன்ற அதிகாரியும் தொலைபேசியில் ரகசியமாக பணம் கேட்க மாட்டார்கள். எனவே இதிலிருந்து பாதுகாக்க அமைதியாக இருங்கள், பதற வேண்டாம். ஒருபோதும் பணத்தை அனுப்பவோ உங்களது KYC எனப்படும் தனிப்பட்ட விவரங்களை பகிரவோ வேண்டாம். செல்போன் அழைப்பை உடனடியாக தூண்டியுங்கள். உத்தியோகபூர்வ வழிகள் மூலம் தகவலை சரிபாருங்கள். நடவடிக்கை எடுப்பதற்கு முன் உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுங்கள். இந்த செல்போன் நம்பரை பிளாக் செய்யுங்கள். அழைப்பு விவரங்கள் அல்லது குறுஞ்செய்திகளை ஆதாரமாக சேமித்து வையுங்கள். பணம் அனுப்பப்பட்டிருந்தால் உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களது பிரதேச அதிகாரிகளிடம் இந்த மோசடி குறித்து புகார் அளியுங்கள். பிரதமர் மோடி அவர்கள் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஆன்லைன் மோசடியில் இருந்து பாதுகாப்பாக இருக்க நிறுத்துங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என நடைமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளார். முதலில் அமைதியாக இருங்கள், பீதி அடைய வேண்டாம். முடிந்தால் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கை பதிவு செய்யவும் அல்லது எடுக்கவும். 2வதாக, எந்த அரசாங்க நிறுவனமும் ஆன்லைனில் உங்களை அச்சுறுத்தாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது என்று கூறி போலீசார் ஒருபோதும் தொடர்பு கொள்ள மாட்டார்கள். சைபர் குற்றங்கள் மூலமாக பணமிழப்பு ஏற்பட்டால் சைபர் கிரைம் உதவி எண் 1930 மற்றும் வலைதள முகவரி https://cybercrime.gov.in இல் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும்.
1: முதியோரை குறிவைத்து நடத்தும் டிஜிட்டல் கைது மோசடி. எழுதியவர் ஆர். பாஸ்கரன், வாசித்தவர் விஜய்.
2: நகர்வலம் சென்று வந்தோம். புத்தம் புது காலையில் தொடர்ந்து வாத்தி திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: வானொலிக்கு 90.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: நேரம் 7:55 நிமிடம். புத்தம் புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சதாசிவம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு நேரத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அல்லது ஏதாவது ஒரு தலைப்பு பத்தி மக்கள் பேசுவாங்க, அப்புறம் அது மாறி போயிடும், இன்னொன்னு வரும், அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனா எப்பவும் பேசப்படும் சில பிரச்சனைகள் தலைப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு புவி வெப்பமயமாதல். ஆராய்ச்சியாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லாரும் இத பத்தி இப்போ பேசுறாங்க. பூமி வெப்பமடைவதற்கு யார் காரணம்? சந்தேகமே இல்லாம மனிதர்களாகிய நாம தான். நாம் செய்யும் சில பல காரியங்களாலதான் இந்த பிரச்சனையே ஏற்படுது. நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் இருந்து வெளியேறும் நச்சு வாயுக்கள், அதிகப்படியான வெப்பம் ஆகியவை பூமியை சூடாக்குகின்றன. இதை தடுப்பதற்கு வழியே இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. சதாசிவம் ஐயா, வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. எல்லாத்துக்கும் வழி இருக்கு, மனம்தான் வேணும். நம்முடைய வீட்டில் காலையில அல்லது இரவுல ஏதாவது ஒரு வேளை நிச்சயம் இடம்பெறும் சிற்றுண்டி தோசை, இட்லி தோசை. நாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற காலை உணவு. இந்த தோசைய சுடுறதுக்கு தோசை கல்லு வச்சிருக்கோம். தோசை சுட்ட பிறகு அந்த கல்லை எடுத்து நம்ம வீட்டு பெண்மணிகள் ஓரமா ஒதுக்குப்புறமா யாரு கால்லையும் கையிலையும் படாத மாதிரி வச்சிருவாங்க. காரணம், அந்த கல்லுல இருக்கிற சூடு அடங்க அரை மணி நேரமாவது ஆகும். இதே தத்துவம் தான் பூமிக்கும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சூரிய வெப்பத்தால் சூடாகும் பூமி, மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை இரவின் குளிர்ச்சியால் தன்னுடைய சூட்டை தணித்துக் கொள்ளும். இதெல்லாம் முன்னால, குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்னால சாத்தியம். இப்போ அப்படி இல்ல. நாம பூமிய இரவுல குளிர அனுமதிக்கிறதே இல்ல. எவ்வளவு தெருவிளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், தொழிலகங்கள், கணினி நிறுவனங்கள் ராத்திரியில வெப்பத்தை உமிழ்கின்றன. இதுல வாகனங்களின் ஓட்டம் வேற அதிகம். இதையெல்லாம் வசதி படைத்தவர்கள்

0: செய்யறாங்க. ஏழப்பாழ வீட்டில் இது போல சாதனங்களோ வண்டி வாகனங்களோ கிடையாது. ஆனா பயன்படுத்துறவங்களால வெளியிடப்படும் வெப்பம் எல்லாரையும் பாதிக்க செய்யும். என்ன செய்யலாம்? ரெண்டு விதமா சிந்திச்சு செயல்படுறோம். ஒன்னு, இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யறோம். இன்னொன்னு, தனிப்பட்ட முறையில நமக்கும் நன்மை ஏற்படும். அக்கம் பக்கத்துல போறதுன்னா உடனடியா வண்டி வாகனத்தை தேடக்கூடாது, சைக்கிள்ல போகலாம், நடந்தே போயிட்டு வரலாம். நமக்கு ஒரு உடற்பயிற்சியாவும் ஆகும், சூழலையும் பாதுகாக்கிறோம் இல்லீங்களா? எவ்வளவு எரிபொருள் மிச்சமாகுது சதாசிவம் ஐயா. அதே போல நமது நாட்டு நமது பகுதி உணவு வகைகளை உட்கொள்ளணும். எங்கெங்கயோ எதோ கிடைக்குதுன்னா வாங்கி சாப்பிடக்கூடாது. எந்த உணவா இருந்தாலும் நல்லா வாயில போட்டு மென்னு கூழா சாப்பிடுறது நல்லது. இது எளிதில் ஜீரணமாக செய்யும், பசியை தூண்டும். நாம் எடுக்கும் உணவு வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி இரத்தமாகி இதயத்திற்கு சென்று அங்கிருந்து தமனிகள் மூலம் உடலின் பல பாகங்களுக்கு போய் இறுதியில் நீராவி போன்று பல இடங்களிலும் பரவி செல்களை அடைகிறது. மனித உடம்புல சுமார் 60 லட்சம் கோடி செல்கள் இருக்குதான். இவ்வளவு செல்களையும் பாதுகாக்க நல்ல உணவை உட்கொள்ளணும், நம்ம நாட்டு உணவு வகைகளை உட்கொள்ளணும், நற்சூழல்ல நாம வாழணும். அதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: கத்திரி, வெண்டை, தக்காளி, அதே மாதிரி வந்து கீரை வகைகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து மூலிகை பயிர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து கூடிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுத்து நீங்கள் அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும்.
4: காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி நேரம் 8:02. சென்னை மத்திய ஆலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்திய ஆலை 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில்

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ், சாஷா திரிபாதி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம்.

0: Chasing the target of 169 runs, Sunrisers Hyderabad were bundled out for just 86 runs in 14.5 overs. For Gujarat Titans, Kagiso Rabada and Jason Holder scalped 3 wickets. Kagiso Rabada was declared player of the match. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Anuja. The dailies today have all taken note of the NEET UG 2026 being cancelled on allegations of question paper leak affecting lakhs of medical aspirants across the country. NEET mess. NTA orders retest as CBI probes leak, writes Hindustan Times. The paper adds, what began as a social media claim has now snowballed into a massive examination scandal. Quoting the Petroleum Minister Hardeep Singh Puri, the Hindu hints at fuel price hike as oil marketing companies mounting losses cause concern. PM cuts convoy, government departments to adopt austerity measures, reports the Times of India. Under the headline, in a shifting world order, five principles should guide India's diplomacy, notes an editorial in the Indian Express, adding, in foreign policy, there is no substitute for nurturing trusted partnerships, even while seeking new opportunities. Iran's Arakchi, Russia's Lavrov to be in Delhi for BRICS huddle, reports the Indian Express. The Economic Times noting the war impact on growth and current accounts cites PMO stitching a plan to boost foreign fund flow with steps to ease FEMA rules. A headline in the Tribune writes early monsoon likely, Andaman Sea may witness onset by May 16. And finally, a trailblazing first in 145 years at the prestigious institution St. Stephen's College, ready for its first ever woman principal, writes the Pioneer. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Political activities in Tamil Nadu turn hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test today. All India NR Congress leader N. Rangasamy to take oath as Chief Minister of Puducherry today. Uttar Pradesh, Madhya Pradesh and Delhi governments implement measures for fuel consumption following Prime Minister Narendra Modi's austerity appeal. Centre increases import duty on gold and other precious metals. IMD predicts early arrival of monsoon this year. And in IPL cricket, Gujarat Titans beat Sunrisers Hyderabad by 82 runs in Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
2: இன்றைய நிகழ்ச்சியில்
8: தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி. சுதாலட்சுமி அவர்கள்.
9: தென்னை ஒரு பல்லாண்டு பயிர், அது போக அது ஒரு சல்லி வேர் பயிர். அதனால ஒரு குறிப்பிட்ட மண்மண்டலத்தில் இருந்துதான் வாழ்நாள் முழுக்க அதற்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதை கிரகித்த வண்ணம் இருக்கின்றது. அதனால அந்த மண் மண்டலத்திற்கு நாம் போதிய அளவு ஊட்டச்சத்துக்களை உரங்கள் வாயிலாகவோ அல்லது இயற்கை எருக்கள் வாயிலாகவோ மீளீச்சு செய்வது, ரெப்ளனிஷ் செய்வது மிகவும் அவசியம். மண்ணிலே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலையில் இருக்கின்றதோ அதுவே தென்னையின் விளைதிறனை தீர்மானிக்கும். அதனால்தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு சமச்சீர் உர மேலாண்மையை பின்பற்றுமாறு அறிவுறுத்திய வண்ணம் இருக்கின்றது.
10: அது என்ன மேடம் சமச்சீர் உர மேலாண்மை?
9: இயற்கை உரங்கள், மண் பரிசோதனை

அடிப்படையிலான ரசாயன உரங்கள், உயிர் உரங்கள் உள்ளடக்கிய அந்த நெறிப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து மேலாண்மை முறையை நாம் கையாண்டால் கண்டிப்பாக தென்னையில வந்து பல்வேறு உயிரியல் இடர்பாடுகளுக்கான எதிர்ப்பாற்றலை வழங்கி நல்ல விளைச்சலை பெற முடியும். பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஏறத்தாழ 16 ஊட்டச்சத்துக்கள் தேவை. அது பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என இரு வகைப்படும். பேரூட்டங்கள்ல முதல்ல வர்றது என்னன்னா தழைச்சத்து, நைட்ரஜன். தென்னையில வந்து புரதம் உருவாவதற்கு, பச்சையம் கிடைப்பதற்கு தழைச்சத்து தேவைப்படுது. நம்ம ஒரு தென்னை மரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ் 35 to 40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு தழைச்சத்து தேவை. பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 560 கிராம் தழைச்சத்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம பல்வேறு உர ஆதாரங்கள் வழியா கொடுக்கலாம். அதாவது யூரியா வழியாகவோ, அமோனியம் சல்பேட் வழியாகவோ, இல்ல வேறு வாட்ஸ்அப்

0: என இரு வகைப்படும். பேரூட்டங்கள்ல முதல்ல வர்றது என்னன்னா தழைச்சத்து, நைட்ரஜன். தென்னையில வந்து புரதம் உருவாவதற்கு, பச்சையம் கிடைப்பதற்கு தழைச்சத்து தேவைப்படுது. நம்ம ஒரு தென்னை மரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ் 35ல் இருந்து 40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு தழைச்சத்து தேவை. பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 560 கிராம் தழைச்சத்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம பல்வேறு உர ஆதாரங்கள் வழியா கொடுக்கலாம். அதாவது யூரியா வழியாகவோ, அமோனியம் சல்பேட் வழியாகவோ, இல்ல வேறு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு தேவைப்படும் தழைச்சத்தை கொடுத்து அதனுடைய தேவையை நாம் நிவர்த்தி செய்யலாம். இரண்டாவது முக்கியமான பேரூட்டம் என்னன்னா மணிச்சத்து. பொதுவா தென்னை மரத்துக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து இந்த மணிச்சத்து தேவைப்படுது. தேங்காயில புரதச்சத்தை அதிகரிக்கிறதுக்கும், இந்த பாலை வந்து சீக்கிரமா வெடிக்கிறதுக்கும், வேர்கள் வந்து நல்ல வீரியத்தோடு வளர்ச்சி பெறவும் இந்த மணிச்சத்தானது தென்னை மரத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுவோம், இல்ல டிஏபி போடுவோம், அது அடுத்த டைம் உரம் போடுற வரைக்குமே கரையாம கூட சில சமயங்களில் இருக்கும். குறைவான நகர்வு திறன், சில சென்டிமீட்டர் மட்டுமே ஒரு நாளைக்கு நகரக்கூடிய ஒரு சத்துனா அது மணிச்சத்து தான். அதனால மணிச்சத்து நம்ம போடையில அங்க எருக்கள், இயற்கை எருக்கள் எல்லாம் நம்ம சேர்த்தி போட்டோம்னா மண்ணில் அதனுடைய நகர்வு திறன் வந்து அதிகரிக்கும். மணிச்சத்து வந்து ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 320 கிராம் தேவைப்படுது. இதைய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டையமோனியம் பாஸ்பேட்டாக கொடுக்கலாம். ஃபர்டிகேஷன் பண்ற விவசாயிகள் மோனோ அமோனியம் பாஸ்பேட் அல்லது பிற வாட்டர் சால்யூபிள் பாஸ்பரஸ் ஃபார்முலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபிய 2 நாள் தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃபர்டிகேஷன் செட்டப்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டிஏபியில் உள்ள முழுமையான மணிச்சத்தானது தண்ணியில வராது, அதனால வேஸ்டா தான் போகும். ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி ரெண்டுமே வந்து நீரில் முழுமையாக கரையும் தன்மை இல்லை. அதனால ஃபர்டிகேஷன் பண்ற அந்த உழவர் பெருமக்கள் எஸ்எஸ்பி ஆர் டிஏபிய தண்ணியில 2 நாள் ஊற வச்சு கரைச்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா வாட்டர் சால்யூபிள் ஃபார்முலேஷன்ஸ் மோனோமோனியம் பாஸ்பேட் இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதிக லாபத்தை பெறலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு சத்து என்னன்னா சாம்பல் சத்து. 2000ஆம் வருஷத்திலிருந்தே பார்த்தோம்னா நம்ம பகுதியில வந்து ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு வருது. முதல்ல நம்ம எரியோபிட்ஸ் இலந்தி அப்படின்னு சொன்னோம், காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன்வண்டு, இப்ப ரியூகோ ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை, வேர்வாடல் நோய், இந்த மாதிரி வந்து தென்னையில ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது. சோ இந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அதீத சீதோஷ்ண நிலைகளுக்கும் தென்னை மரத்துக்கு ஒரு தாங்கு திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து சாம்பல் சத்து தேவை. கண்டிப்பா சாம்பல் சத்து போடல அப்படின்னு சொன்னா விளைதிறன் பாதிக்கப்படும். ஈவன் நம்ம அடுப்பு சாம்பலை கூட நம்ம போடலாம். சாம்பல் சத்து வந்து தென்னை மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 1200 கிராம் தேவைப்படுது. இதை நம்ம வந்து எதிர மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இல்ல சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வழியா கொடுக்கலாம்.
1: தழை, மணி, சாம்பல் சத்து ஆச்சு, அடுத்தது மேடம்
0: கால்சியம். நம் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் தென்னை மரத்துல வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வர்றது கிடையாது. ஏன்னா ஓடக்கல் பூமியில பெரும்பான்மையாக நம் மாநிலத்தில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. அமில நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அங்க வந்து லைம் போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, அதாவது கால்சியம் கார்பனேட். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையான அந்த மண் வகைகள் காரநிலையை சார்ந்தது. அதனால சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஜிப்சம் வந்து போடலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா அதுல 2 இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இருக்குது, சல்பரும் இருக்குது. அதனால இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை ஜிப்சம் போட்டு நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா பிஹெச்மே குறையும், மண்ணோட பொலபொலப்பு தன்மையுமே வந்து அதிகமாகும், நல்லா வந்து பருப்பு வந்து திக்காகும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தக்காளியில வெடிக்கிற மாதிரி இந்த ஓட்டுல வந்து விரிசல் வரும், அந்த தேங்காய் ஓட்டுல விரிசல் வரும், மட்டை வந்து அதே வந்து பிளந்து போன மாதிரி காணப்படும். இது எல்லாமே வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள். இப்ப நம்ம வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறது முக்கியமா மணிச்சத்து மண்ணுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம போடுறோம். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயே வந்து கால்சியம் மற்றும் சல்பர் மறை சுத்தமாக சேர்க்கப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியா சூப்பர் பாஸ்பேட் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து தனியா சுண்ணாம்பு சத்தோ இல்ல சல்பரோ போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. ஒரு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து இப்ப கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு

0: வந்து மெக்னீசியம் தான். ஏன்னா பச்சைய மூலக்கூறின் மத்தியில வந்து இந்த மெக்னீசியம் சத்து இருக்குது. பொது பரிந்துரையாகவே ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு 2 ஸ்பிளிட்ல 6 மாசத்துக்கு ஒருக்கா 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி வருது. அந்த மூன்றாவது மிக முக்கியமான இரண்டாம் நிலை பேரூட்டம் என்னன்னா கந்தகம், அதாவது சல்பர்.
1: இதன் குறைபாட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இப்ப நிறைய விவசாயிகள் வந்து இந்த தண்டு பகுதி மேல மரத்து மேல வந்து அந்த ஓலைகள் எல்லாமே சரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ஸ்கர்ட்டிங் அல்லது பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சல்பர் டெபிஷியன்சியும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டிங் ப்ராப்ளமுக்கு வித்திடும். பொதுவா மண்ல வந்து 10 ppm ஐ விட குறைவாக அந்த சல்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்ணில் பற்றாக்குறை ஏற்படும். சோ அந்த மாதிரி சல்பர் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கால்சியம் சல்பேட் போட்டு அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஈவன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயுமே வந்து சல்பர் இருக்குது. தொடர்ச்சியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விவசாயிகள் வந்து தனியா சல்பர் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது சல்பர் வந்து தஞ்சாவூர் பாடல் நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்பாற்றலை அந்த தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். பொதுவா அந்த நுண்ணூட்ட உரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கறதுனால உழவர் பெருமக்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தென்னமரத்துல வந்து விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும். ஜிங்க் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 200 கிராம் ஜிங்க் சல்பேட் போட்டு அந்த துத்துணவு சத்து பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்யணும். கண்டிப்பா வந்து குறுமை உதிரும். அடுத்த ஒரு நுண்ணூட்டம் என்னன்னா தாமிரம், அதாவது காப்பர். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அங்க எல்லாமே வந்து காப்பர் டெபிஷியன்சி வரும். காப்பர் டெபிஷியன்சி நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 100 கிராம் அளவு காப்பர் சல்பேட் போட்டு அதனுடைய பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சத்து என்னன்னா இரும்பு சத்து. இப்ப இரும்பு சத்து மண்ணில வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னா அந்த அறிகுறி வந்து தென்னை மரத்தில் பெரிதா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா தென்னந்தோப்புல வேற ஏதாச்சும் பயிர்கள், அதாவது கொக்கோ, ஈவன் களை செடிகள்ல கூட இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறி தென்படும். பொதுவா அந்த அயர்ன் டெபிஷியன்சி வந்து நம்ம இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னா நற்பகுதி பச்சையா இருக்கும், நரம்பிடை பகுதி வந்து வெளிரி போய் காணப்படும். இது டிபிக்கல் அயர்ன் டெபிஷியன்சியோட சிம்டம். சோ இந்த மாதிரி தருணங்களில் நம்ம வந்து ஃபெரசல்பேட்டை ஒரு மரத்துக்கு 200 கிராம் நம்ம போட்டு அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். பட் அது பிக்சேஷனுக்கான அபாயம் இருக்கிறதுனால நம்ம கூடவே சிட்ரிக் ஆசிடும் போடலாம். அதாவது இரும்பு வந்து Fe3+ ஆ இருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து எடுத்துக்காது, Fe2+ ஆ இருந்தாதான் அந்த மரம் எடுத்துக்கும். சோ Fe2+ ஆகவே ரீட்டைன் பண்றதுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம கூட போட்டோம், இல்ல ஆர்கானிக் ஆசிட்ஸ் அளிக்கக்கூடிய இயற்கை எருக்கள் நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்படுதல் மற்றும் மணிச்சத்து நிலைநிறுத்தப்படுதல் ரெண்டையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால நுண்ணூட்ட சத்துக்கள் போடையில உழவர்கள் வந்து கூடவே இயற்கை எருக்கள், அது தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இயற்கை எருவை நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நிலைநிறுத்தம் மணிச்சத்து நிலைநிறுத்தம் இது எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே வேர்களுக்கு கிடைக்க நாம் வழிவகுக்கலாம். அடுத்தது மேங்கனஸ். இந்த மேங்கனஸ் சத்து பற்றாக்குறை வந்து அதாவது இலைகள் வந்து சுருண்டு காணப்படும். தமிழகத்து மண் வகைகள்ல பரவலாக மேங்கனஸ் சத்து பற்றாக்குறை நம்ம பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து இந்த மேங்கனஸ் டெபிஷியன்சியை பார்க்கலாம். அடுத்தது மாலிப்டினம். பொதுவாகவே தழைச்சத்து நிலைநிறுத்தத்துக்கு தேவைப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்டம். அமில மண் வகைகள்ல வந்து இதனுடைய பற்றாக்குறை தென்படும். அப்ப அமில மண் வகையில இது டெபிஷியன்டா இருக்குது அப்படின்னா சோடியம் மாலிப்டேட் போட்டு இந்த மாலிப்டினம் டெபிஷியன்சி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ பிரிக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டா தென்னையும் போரானும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இன்னைக்கு வரும். ஏன்னா போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா துத்தநாசம் மாதிரியே கண்டிப்பா குறும்புகள் வந்து கொட்டும். சோ ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு அதிகபட்சமாக அந்த போரான் வந்து போடலாம். போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒல்லி காய்கள் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள உடைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஓடு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏற்படும். அடுத்தது குளோரின் வந்து நிறைய விவசாயிகள் கேட்பாங்க சாப்பாட்டு உப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. மண்ணிலையும் தண்ணியிலையும் வந்து குளோரின் ஜாஸ்தியா இல்ல, உப்பு தன்மை ஜாஸ்தியா இல்ல அப்படின்னு சொன்னா தாராளமா சாப்பாட்டு உப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு

0: நம்ம போடலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து என்னன்னா ரசாயன உரங்கள். இப்ப அதோடு மட்டுமல்லாமல் நிறைய இயற்கை எருக்களுமே வந்து போடணும். அது வந்து தொழு உரமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆட்டு எருவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மக்க வைக்கப்பட்ட கோழி எருவாக இருக்கட்டும். உயிர் உரங்கள் நம்ம போட்டோம்னா மண் வளம் பெருகும்.
1: மேடம், அந்த தென்னை டானிக் பத்தி சொல்லவே இல்லையே.
0: இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல இந்த நுண்ணூட்டத்தை தென்னை மரத்துக்கு வழங்குவதற்கான டானிக் வந்து உழவர் பெருமக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அதனால தேவைப்படும் உழவர் பெருமக்கள் அங்கு வந்து அந்த தென்னை டானிக்கை பெற்று பலனடையலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: நான் கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
3: இப்போதைக்கு கடலூர்ல வசிச்சு வரீங்க?
4: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
3: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்ப வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையில இருந்து சொல்லுங்களேன், எப்படி?
4: அப்பா ராணுவத்துல இருந்தாரு, நாங்க அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டு இருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்க பக்கத்துல ஒரு கிராமம், அதுல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த நல்ல ஒரு பிரவுன் கலர்ல
3: மோர்ஃபி ரேடியோ பெரிய செட்டா இருக்கும்.
4: பெரிய செட்டா இருக்கும். ஆமா ஆமாங்க சார், அந்த செட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது அந்த காலையில எழுந்த உடனே அதுல வந்து 2 சுவிட்ச் இருக்கும். திருகின உடனே அந்த காலையில அந்த ஒரு டியூன் ஒண்ணு வரும் பாருங்க,
3: வானொலியோட
4: சிக்னேச்சர் டியூன். அதுவும் வந்தே மாதிரமும் அதை போடுவாங்க பாருங்க. நான் அதை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல தான் அப்ப வானொலி பெட்டி இருந்தது. அப்ப எங்க வீடும் அதுல ஒண்ணுன்றதுனால இந்த காலையில நேரத்துல வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறது நல்லா இருக்கும். செய்திகளை வந்து தவறாம கேக்குறது அது. அதே மாதிரி சாயந்தரத்துல உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும் சார். அது வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமா உட்காந்துருவாங்க. அது இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மதிய நேரம் நினைக்கிறோம், சில நாளைக்கு ஒளிச்சத்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து 1 மணி நேரம் நாடகம் இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியை பாக்கணும்னு சொன்னா போய் அந்த இடத்துல உட்காந்து பாக்க வேண்டியிருக்கு. அவங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு சொல்லணும்,

0: கூட்டு குடும்பமா இருக்கும்போது பிணக்குகள்லாம் இருக்கும் சார். சின்ன வயசுல பார்த்தது சண்டைகள்லாம் வரச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தவங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசம் ஆகிறத பாத்துருக்கேன். அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்ப பாக்கும்போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
1: பொதுவாக வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இத நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும்.
0: வந்து
1: ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
0: நிச்சயமா. அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம். கல்லூரியில இருக்கும் போது ப்ரொஃபஸருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
1: என்ன செய்யறது தெரியல
0: தெரியல. அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்னு இப்படியும் அப்படியும் அந்த வெளியில தெரியாம அது ஒரு ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபசர் பாத்துட்டாங்க, பாத்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு கேட்டாங்க, விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: மறக்க முடியாது. இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல.
1: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு.
0: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்ட, சொல்லு யார் செஞ்சாங்கன்னு, யார் செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார். சோளிங்கருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாரு தொடக்கப்பள்ளியில. பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்க தான். அவங்க வீட்டுல ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்க ஒரு அந்த தெரு முனையில வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரேடியோவை வச்சிருவாங்க. ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ரேடியோ வச்சிருவாங்க. அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும்
1: ஊருக்கே கேக்குற மாதிரி,
0: ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது. அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா, அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது. அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்றது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
1: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவில் என்ன நடக்குது,
0: என்ன நடக்குது
1: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, சரி நம்ம அப்பா வந்து ஒண்ணு
0: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சுட்டு மாதிரி நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி
1: செய்திகள்,
0: நமக்கே ஒரு கம்பீரம் தொற்றிக்கின்னு வந்துடும்.
1: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அப்புறம் வந்து வானொலி கூட தொடர்பு, அது எப்ப முதல்ல?
0: வானொலி கூட தொடர்பு இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார். அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன் என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம், கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் பாருங்க. அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
1: எந்த வானொலி, எந்த நிலையம்?
0: சென்னை வானொலி நிலையம்.
1: அங்க போய் முதல் முதல்ல இது பண்ணீங்க. அது பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க. திருச்சேரி வானொலி கூட எப்போ தொடர்பு?
0: கடலூர் வந்தது கூட சார், கடலூர்ல ரொம்ப நாட்கள் இல்ல சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில இருந்ததுனால திருவனம் ஆகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலேயே டெல்லிக்கு தான் நாங்க பயணப்பட்டோம். அதனால அங்கே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ஆண்டுகளா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில அப்பெல்லாம் வந்து மேழியர் உலகம்னு இருந்ததுங்களா, மேழியரே கேளியர், அப்புறம் இரவுல மேழி செல்வம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேர நல்ல பொருத்தம். அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க, அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல் பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய

0: இந்த வட்டார வழக்குல பேசுறது அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்க வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லாத மாதிரி ஒரு இது. அது கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் இப்ப இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து காத்தமுத்து கருத்தமுத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம்னு நான் நினைக்கிறேன். காத்தமுத்து தானே சார் கருத்தமுத்துன்றவர் அவரு
1: சீனிவாச முருகன்.
0: சீனிவாச முருகன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சார்.
1: நல்லா இருக்கு. நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா.
0: நான் பங்கு பெற்றது இங்க வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா வந்துட்டு ரெண்டு மூணு உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்திருக்கேன்.
1: உங்களது உரையோ இல்ல உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடு லெவல்ல எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பு மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சா?
0: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன். அதுல நேர்காணல், அதே மாதிரி சிறுகதைகள். சிறுகதையை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது. குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டி இருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்காக கவிதைகள் வாசிச்சு
1: கைபேசி மூலமா நம்ம வானொலி கேட்கலாம்.
0: கைபேசி மூலமா இருக்கிற ஆப் இருக்கீங்களா? நியூஸ் ஆன் ஏர் அந்த ஆப் வந்து ரொம்ப வசதியா இருக்குங்க சார். ஏன்னா முதல்லலாம் அந்த பெரிய பெட்டி வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வச்சிருந்தோம். இப்ப அதுக்கான வேலைகளே கிடையாது. இந்த ஆப் மூலமாவே
1: ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும். அதுல பிளே ஸ்டோர்ல போய் நியூஸ் ஆன் ஏர் அந்த ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாவே நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கலாம்.
0: அது ஒண்ணு. அதே மாதிரி சிறுவர் சோலைன்னு முதல்ல இருந்தது, சிறுவர் பூங்கான் இருக்கு,
1: சின்னஞ்சிறு
0: கிளிகள், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹலோ டாக்டர்
1: எஃப்எம் ரெயின்போல மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் அப்படின்னு திங்கள் கிழமை முதல் வெள்ளி வரை வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சி இருக்குது.
0: அதே மாதிரி இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்கிறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும், படிக்கணும், அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்து
1: ஆர்வத்தை தூண்ற மாதிரி
0: இருக்கு வாசகர்கள்.
1: அதாவது புதுச்சேரி அப்புறம் சென்னை திருச்சி
0: இந்த
1: வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க இவ்வளவு இருக்கு.
0: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
1: நாட்டு மக்களுக்கு
0: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதை தவறாம கேக்குறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
1: எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது. இப்ப பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்தவித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே அது வானொலியை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்த ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்.
0: நேரத்தை சாப்பிட்டுடும் சார் அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்தும் அதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் வானொலி ஒன்றுதான் சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு, இதுல இல்லை.
1: அப்புறம் வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு மக்களையும்
0: அழைச்சி போகுது,
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு, இளைய பாரத வந்து நிகழ்ச்சி இருக்கு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க.
0: மகளிருக்கான நிகழ்ச்சிகள் ஒண்ணு வந்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாம எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிற அத்தனை பெண்களையும் சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்ல அவங்கள பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்க சொல்லும் போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளவு

0: கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு சார். இந்த மாதிரி சமதர்மம் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது, மிக எளிமையாக மக்களோடு மக்களாக தோழனாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கறதுன்னா அது வானொலியை தவிர இப்ப மட்டும் இல்ல சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
1: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களா.
0: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9,00,000, 9 கோடின்னு அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வானொலி பல 100 ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. புத்தம் புது காலை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். சாமி நின்னே கோரி என்ற வீணை குப்பையர் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து விதுலகு மோகேதா ராகம் மாயாமாவளவ கவுளை, ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை காரைக்குடிய சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்டோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரை சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் 10:02. ஆகாஷவாணி முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் முதலில் மயக்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: வானொலிக்கு 90.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: முதுச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்கிறது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச்சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
0: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமாரமணன் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: கத்திரி, வெண்டை, தக்காளி, அதே மாதிரி வந்து கீரை வகைகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து மூலிகை பயிர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து கூடிகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுத்து நீங்கள் அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும்.
2: காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக கே. ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி. இனி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: மத்திய அலை 720 kHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: ஏற்பாடு ஆயிடுச்சு.
7: எதுக்கு?
6: குட்டியோட ஃபீஸுக்கு.
7: காட்டு.
6: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
7: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு, அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் ER அனிருத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி.வி. சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம் அழகுக்கு அழகு. இதில் அழகு அலங்கார கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பனங்கற்கண்டின் குணாதிசயங்கள் உங்களுக்காக. அடுத்து என்ன படிக்கலாம்? தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் M. Evangeline பிரதிபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டு அரங்கம். தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி. தீபிகா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி முதல் பகுதி. காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் V. Suresh அவர்களின் உரை. மெலிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. இதில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். M. A. கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனமுதப்பும் R. வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், G. ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக கருப்பை புற்றுநோய் ஒழிப்பு தினத்தையொட்டி மகளிர் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் N. ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 6 மணிக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ER அனிருத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி.வி. சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னபூர்ணே விசாலாட்சி, சாமாராகம் ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில்

0: வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வுப் படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில் உருவான குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய

கடற்பரப்பில் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த பகுதியாக உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. விரிவான வானிலை அறிக்கை 2:55 கேட்கலாம்.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து இரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.

இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் எஸ் சந்தானம் இயற்றி ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைத்து உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

நிக்ஷய் போஷான் திட்டம் என்பது இந்தியாவில் காச நோயாளிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஏப்ரல் மாதம் 2018 அறிவிக்கப்பட்ட அரசாங்க திட்டமாகும். காச நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உணவு வழங்க மாதந்தோறும் ₹500 வழங்கப்படுவதன் மூலம் அவர்களின் உடல் நலத்தை பேணுவதுடன் நாட்டு மக்களின் நலத்தை பேணுவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. காச நோய் என்பது ஒரு மிக தீவிரமான பாக்டீரியா தொற்று ஆகும். இது முக்கியமாக ஒரு நபரின் நுரை ஈரலை பாதிக்கிறது மற்றும் அதன் ஆரம்ப கட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது ஆபத்தாகிறது. காச நோய் என்பது ஒரு தொற்று நோயாகும். இது பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் மற்றும் தும்பலில் இருந்து காற்றிலுள்ள சிறிய துளிகள் மூலம் பரவுகிறது. பாக்டீரியா முதல் கட்டத்தில் தனிநபரின் உடலில் நுழைகிறது, பின்னர் மறைந்திருந்து நோயாளியை மெதுவாக பாதிக்கிறது. பிறகு நோயாளியின் நுரையீரலுக்குள் நோய் முழுமையாக உருவாகிறது. இப்படித்தான் காச நோயால் பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு அடைகிறார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி தடுப்பு மற்றும் குணப்படுத்தும் மருந்துகள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டதால் நோய் இனி குணப்படுத்த முடியாத நிலையை அடைந்துள்ளது. எனவே கூறப்பட்ட மருந்துகளின் ஆற்றலை எளிதாக்க உதவும் சரியான ஊட்டச்சத்தை பெறாததாலே இத்தகைய அதிக நோய் தொற்று ஏற்படுகிறது. நிக்ஷய் போஷான் திட்டத்தின் மூலம் காச நோயாளிகளுக்கு நல்ல சத்தான உணவுகளை வழங்குவதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மாபெரும் முயற்சி இத்திட்டமாகும். நோயை தடுக்கவும் இறப்பு விகிதத்தை பெரிய அளவில் குறைக்கவும் நிக்ஷய் போஷான் திட்டம் உதவுகிறது. நிக்ஷே நாடு முழுவதும் தேசிய காச நோய் கண்காணிப்பு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது மற்றும் பல்வேறு கண்காணிப்பு தரவுகளை இந்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க உதவுகிறது. இத்திட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு தேசிய உதவி மையம் 1800 11 66 66 என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது helpdesk.nikshay@rntcp.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இதுவரை நிக்ஷய் போஷான் திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் சுப்புலட்சுமி.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நேரம் பகல் 1:10.
1: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி, நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அழகு என்பது இயற்கையாக அமைவதுதான், ஆனால் அழகை மேலும் அழகாக மாற்றுவது மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று சொல்லும் அழகு அலங்கார கலைஞர். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஒரு நபர், அவர் கற்றுக்கொண்ட கலையை தன் திறமையால் உயிரோட்டமாக மாற்றி வரும் அழகு அலங்கார கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம். நான் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேங்க. 2018 இந்த துறையில இருக்கிறேங்க. மணப்பெண் அலங்காரம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோர் கான்செப்டுங்க. ஸோ மேக்கப் அப்படின்றது வந்துட்டு முகத்தை மாற்றுவது இல்லை, அது வந்து நேச்சுரலான உங்கள் பியூட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது தான். ஸோ நேச்சுரல் பியூட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கூட நான் என்னென்ன சொல்லிக்குவேன்.
0: இது வந்து உண்மையாகவே வந்து அழகு சார்ந்த விஷயம் அப்படின்றது வந்து ஒரு அழகான விஷயம்தான் இல்லையா,
1: சந்தோஷமான விஷயமும் கூட. ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு அழகு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ இது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் பல கோடி ரூபாய் இன்னைக்கு வந்துட்டு வருமானம் தரக்கூடிய ஒரு ஒரு துறையாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன்.
0: கண்டிப்பா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே வந்து இதை ரொம்ப தேடி தேடி போறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட தோற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளோட தோற்றம் தான் வந்து அங்க நமக்கு ஒரு கான்பிடென்ட்ட கொடுக்கும்
1: இல்லையா. இல்லனா
0: வந்துட்டு,
1: ஆமா, இது நீங்க சொல்றதுனால நான் இப்ப சொல்றேன். நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை பிடிக்கணும். அழகுங்கிறது வந்துட்டு இது வந்து ட்ரெஸ்ஸிங்லயோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸிங்லயோ அப்படிங்கறது கிடையாது. நமக்கு வந்துட்டு அது கொடுக்கக்கூடியது என்னன்னா கான்பிடன்ஸ் கொடுக்குது. சோ இந்த ஸ்வே அழகுங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றா இருக்கு.
0: அதாவது பெண்களுக்குன்னு வந்து நிறைய துறைகள் இருக்கு. எதுக்காக இந்த துறையை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடித்தமான ஒரு துறையா இருக்கு அப்படின்றது ஒரு காரணமா
1: இல்ல? ஒரு வாசகம் சொல்லுவாங்க, when passion becomes your profession, அதனுடைய ஆழம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். எனக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு எனக்கு பிடிக்கும். நான் சின்னப்போ இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு அழகுபடுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு பேரானந்தம் அப்போவே இருந்திருக்கு. அதை வந்துட்டு நான் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
0: இப்போ இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்னா என்ன மேம்? மேக்கப் அப்படின்னா என்ன?
1: மேக்கப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்படியே ஹெவியா போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில வந்துட்டு மேக்கப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க முகத்தை மாத்துறது கிடையாது, உங்களை உங்களா காமிக்கிறது தான் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுல முக்கியமான விஷயம் ஸ்கின் அப்படிங்கிறது தான். அந்த ஸ்கின் எப்பவுமே வந்துட்டு ப்ரிப்பரேஷன், ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ங்கிறது இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் வந்து உட்காந்தீங்கன்னா அது உங்களுக்கு மேக்கப்பே போட்டோம்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூதரான ஒரு லுக் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். பட் இதே இது வந்துட்டு உங்க ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடா இருக்கு, ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெஜிமென் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க உங்க மேக்கப் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு 100% சொல்லி சொல்ல முடியும். இன்னைக்கு பிரைட்ஸ் விரும்பக்கூடிய ஒரு மேக்கப் ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கணும், லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான். எப்பவுமே பிரைட்ஸ் வரும்போது கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு நேச்சுரலாவும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் கேமராலையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் அப்படின்றது வந்துட்டு கான்ஃபிடன்ஸ், காம்னஸ், அதுதான் உண்மையான ரியல் க்ளோ அப்படிங்கிறது. ஸோ மேக்கப்னா மாஸ்க் இல்ல, அது அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனா அவங்கள வெளிக்காட்டக்கூடிய ஒரு கலை தான். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி, லைக் ஒரு 350+ பிரைட்ஸ்க்கு வந்துட்டு அந்த சந்தோஷமான தருணங்கள்ல நாங்க இருந்திருக்கோம் அப்படிங்கறது இந்த நேரத்துல யூனிவர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: இப்போ இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்றது வந்து மேக்கப்பே இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அப்படின்றப்ப, நான் ஃபர்ஸ்ட் இப்போதான் நான் வந்து ஒரு என்னோட பிரைடலுக்கு வந்து நான் மேக்கப் நான் புக் பண்றேன் அப்படின்னா ப்ரிகாஷனா என்ன பண்ணணும்?
1: ப்ரிகாஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போ ஒரு சில பிரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் கல்யாணம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு 1 மாசத்துல ஃபிக்ஸ் ஆகும், 3 மாசத்துல ஆகும், ஒரு சிலருக்கு 6 மாசம் ஆகும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தேடுதல் வேட்டை என்னவா இருக்கணும், நான் எந்த மேக்கப் ஆர்டிஸ்டை நான் பார்க்கலாங்கிறது தான் அவங்களுடைய ஒரு தேடல்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்குன்னு சில சர்டெயின் இது வச்சிருப்பாங்க, எனக்கு வந்து ஹெவியா காமிக்கணும், நான் வந்து ரொம்ப பிரைட்டரா காமிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி யாரு பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்துட்டு புக்கிங் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைட்ஸ் நினைக்கிறது என்னன்னா நான் நேச்சுரலா இருக்கணும், என்ன மாதிரி காமிக்கணும், நான் வந்து மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. ஏன்னா நான் அடுத்த தலைமுறைக்கு என்னோட போட்டோவை காமிக்கும் போதும் நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படிதான் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அப்போ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மேடம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க ஸ்கின் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது ஒன்று பண்ணணும். லைக் அதுவே இன்னைக்கு வந்து நிறைய நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவுட்டர் ஸ்கின், அந்த ஸ்கின் லேயரை வந்துட்டு 1 மாசத்துக்கு 2 முறை வந்துட்டு ஃபேஷியல்

0: பண்ணிக்குவாங்க, இல்ல மாசம் ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிக்குவாங்க. அது ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமென் வந்துட்டு ஒரு கைதேர்ந்த நிபுணர்கள் கிட்ட போய் அவங்க வந்துட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி எடுப்பாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி எடுப்பாங்க. இது வெளிப்புற அழகுக்கு நான் சொல்றது. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதை வந்து நான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த டெர்மெட்டாலஜிஸ்ட் அவங்க கிட்ட போய் அது இன்னும் ஆழமாக எடுத்து அந்த ப்ராப்ளமே அவங்க இல்லாத மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வகையாக இருக்கு. வெளிப்புறத்துக்கு மட்டும் போதுமா, இல்லை வந்துட்டு அந்த டீப் ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு அது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது, இட் இஸ் அப் டு யுவர் பட்ஜெட், அப் டு யுவர் இன்ட்ரெஸ்ட், அதை பொறுத்து உங்களுக்கு உங்களுடைய கால நேரங்கள் பொறுத்து. இப்போ இஃப் யூ ஹாவ் ஒரு 6 மாதம் டைம் இருக்கு, 4 மாதம் டைம் இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க இதை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, என்னோட பிரைட்ஸுக்காக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், கல்யாண பொண்ணு யாருக்கா இருந்தாலும், நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசா ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது தான். என்னோட ஃப்ரெண்ட் இது பண்ணாங்க, அவங்களுக்கு அது ஒத்துருக்கும், நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒத்துக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். திடீர்னு போய் வந்துட்டு ஏதாவது பண்ணிக்குவாங்க, அப்புறம் அங்கங்க பேச்சியா நிற்கும். ஸோ அப்போ என்னன்னா, நல்லா இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்மளே வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, லைக் அது இமீடியட்டாக எந்த ஒரு விஷயம் வந்துட்டு சரியாய் வராது, இட் நீட்ஸ் சம் டைம். ஸோ அதனால அந்த ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் என்ன ரொட்டீன் எடுக்கிறீங்களோ அதுவே வந்து ரொம்ப மைல்டாக எடுத்துக்கோங்க.
1: சரி, இப்போ வந்து பிரைடல் மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதுக்கெல்லாம் வந்து உங்களோட சஜஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க?
0: ஃபஸ்ட்டு வரும்போது வந்துட்டு மேக்கப் அப்படிங்கிறது மட்டும்தான் வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தே வுட் பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க. லைக் தே வுட் பி ஆஸ்கிங் லைக் ஒரு ஸ்டைல் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் கேட்பாங்க. சிலரெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த கல்யாண பட்டுப்புடவை எடுக்க போகும்போது, மேடம் இது நான் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்கெல்லாம் உண்டு. இல்லைங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது தான்.
1: சரி, இப்போ வந்து பியூட்டிஷியன் அப்படின்றவங்க வந்து மெகந்தியிலேருந்து பிரைடல் மேக்கப் வரைக்கும் எல்லாரும் ஒருத்தரே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களோட ப்ரொசீஜர் என்ன? அதாவது பிரைடல் மேக்கப் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களா?
0: என்னோடது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மேக்கப் பண்ணுவோம், ஹேர்டோ இருக்குது, சாரீ ட்ரைப்பிங் இருக்குது. இதில் ஒவ்வொருத்தருடைய ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாறுபடும் சரிங்களா. ஒரு சிலர் வந்துட்டு ஜுவல்லரி அதெல்லாமே வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க. பட் பெரும்பான்மையானவங்க பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் இருக்கும், ஹேர்டோ இருக்கும், சாரி ட்ரைப்பிங் இருக்கும். ஒருத்தங்க புக் பண்ண வர்றாங்கன்னா இது 3க்கும் சேர்த்து தான் புக் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து அப்படிங்கிறது வந்துட்டு மெஹந்தி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க, அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திருமணம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நம்ம சந்திக்க போகிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு அழகான தருணமாக அமையணுன்றது தான் எல்லாரோட விருப்பமுமே. ஸோ அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப தேடி தேடி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க, அவங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நிறைய தேடி பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய தேடி தேடி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து சஜஷன் வந்து உங்ககிட்ட கேட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லை அவங்களாவும் கொண்டு வந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு, இதை அடிக்கடி வந்து நிறைய பேர் இதையே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா ட்ரெண்டிங்ல இருக்கிற?
0: எஸ் எஸ், அது வந்து என்னன்னா, இன்னைக்கு அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய ஸ்கின் வந்து ஃபிளாலெஸ்ஸா இருக்கணும் சரிங்களா. ரெண்டாவது வந்துட்டு லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், மெயினா அதை கேட்கறாங்க. நானா தெரியணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அனுபவம் நடந்தது. ஒரு பிரைடு வந்து என்கிட்ட வந்து ட்ரையல் மேக்கப்க்கு வந்திருந்தாங்க. நான் அப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், ஒரு டேபிள் நிறைச்சி ப்ராடக்ட் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 10-15 வெரைட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, கன்சீலர்ஸ் இருக்குது, எவ்ரி திங் இஸ் தர். அவங்க வந்து சிம்பிளி பார்த்துட்டு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இவ்வளவுதானா அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சும் கூட மேக்கப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு உங்களுடைய தருணத்துக்கு, இப்போ நீங்கள் டே டைம் ஃபங்க்ஷனா இல்லை நைட் டைம் ஃபங்க்ஷனா, எந்த டைமில் உங்கள் ஃபங்க்ஷன் வருது, உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் வேணுமா இல்லை வந்துட்டு உங்களுக்கு க்ளோயி லுக் வேணுமா, ரேடியண்ட்டாக வேணுமா, எது அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம அது பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு வேலை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாதுங்க.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களோட ஸ்கின் டைப்புக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஸ்கின் டைப் அப்படின்றது நீங்க பார்த்து சொல்வீங்களா?
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் உலகத்துல எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்கின் டைப் என்னன்னு தெரியுது. தே ஆர் ஹேவிங் தட் அவேர்னஸ்ங்க. ட்ரை ஸ்கின்னா இருக்கா, உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கா, ஆயிலி ஸ்கின்னா இருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியுது. அதுல வந்து அவங்க மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சரியா சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க இது பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன்ஸ் கொடுப்போங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நான் வந்து ட்ரெண்டியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக கிடையாது, ஸ்டாண்டர்டான விஷயத்தை தான் நான் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு க்ரீம்

0: நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்துட்டு அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் வேறு இன்னொன்று வரும். ஸோ ஐ நெவர் யூஸ்டு டு டூ தட். ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கோ, ஒரு ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து அது கரெக்டாக இருக்குதா, என்னோடய பிரைட்ஸுக்கு அப்போ தான் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்.
1: ஓகே, இப்போ அந்த மேக்கப் அப்படின்ற விஷயத்தில் இன்னுமுமே வந்து மக்கள்கிட்ட இந்த ஒரு அவேர்னஸும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்னு ஏதாவது இருக்கா?
0: யா, நிறையா இருக்குது. அதில் ஒரு ரெண்டு மூணு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், லைக் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு நீங்களாகவே நீங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சஜஷன் கேட்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கணும். லெஹங்கா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் அந்த கோல்டு ஜுவல்லரி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்தளவுக்கு செட் ஆகி வரும்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இது ஈவினிங் ஃபங்க்ஷனு, நீங்கள் லெஹங்கா போடுறீங்க, அப்போது இந்த ஜுவல்லரி இது செட் ஆகும், இதுக்கு இது பண்ணுங்கள் அப்படிங்கிறது. அவங்க வந்துட்டு தே வோன்ட் ஃபோர்ஸ் யூ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இட் இஸ் அப் டு யூ தான். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, ஆனால் அது பண்ணுனா நல்லா இருக்கும்னு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு அந்த திருமண நாளுக்காக வந்து ஒரு 90 நாளோ 120 நாளோ ஒரு 6 மாதமோ பாடுபடுவாங்க, ஆனால் அந்த மேக்கப் போடுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு அப்படி தேடி பிடிச்சி பண்ணுவாங்க, ஆனால் சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. அரை மணி நேரத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம ஒன்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு மந்திரவாதி கிடையாதுங்க. அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணும், ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி சம் டைமிங். அது வந்து அந்த ஃபேஸில் வந்துட்டு இல்லைன்னா லேயரிங்காக தெரியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான ஒரு டைம் கொடுக்கணும். இல்லை, அரிசி குக்கரில் வேகிறதுக்குன்னா ஒரு 3 விசில் வந்தால் தானே சாப்பாடு வேகும். அதுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எஸ் அதே சேம் தான், இது இட் அப்ளைஸ் டு எவ்ரி திங், இங்கேயும் அதே தான். ஸோ அதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அது சம்டைம்ஸ் சில ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, நான் அரை மணி நேரத்தில் இது நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுன்னு, பட் அதை ஒரு ஆள் பண்ண மாட்டாங்க. பல பேருடைய ஒரு பிரத்யர்த்தனத்தின் பேரில் தான் அது வந்து நடக்கும், சரிங்களா? பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு மேக்கப்புக்கு வந்துட்டு ஒரு 2.5 hours அப்படிங்கிறது கம்பல்சரி அவங்க கொடுக்கணும். ஏன்னா இதுதான் நீங்கள் காலகாலத்துக்கு வச்சு பார்க்க போகிறீங்க. அந்த ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் வந்துட்டு உங்களுக்கு அது சந்தோஷம்தான் வரணுமே ஒழிய, அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கல, அந்த மனசு வந்து அந்த சங்கடமே படக்கூடாது. இந்த இடத்துல வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு அவங்களுடைய கட் ஹெல்த் அப்படிங்கிறது இருக்கு. கட்டுங்கிறது வந்து நம்மளுடைய செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு கேர் எடுத்து அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம நாளெல்லாம் வெளியில் வந்துட்டு நல்ல வெஸ்டர்ன் உணவுகள், அது வெஸ்டர்ன் உணவுகள் தப்புன்னு சொல்ல வரல, ரொம்ப வந்துட்டு ஒரு சீசி அந்த மாதிரியான விஷயம், ஃபேட்டி ஐட்டம்ஸாக நம்ம சாப்பிட்டுட்டு உடம்புக்கு தேவையான நார் சத்துக்களோ இல்லை புரதச்சத்துக்களோ இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி அவுட்டர் க்ளோ வரும்? அந்த கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கு வந்து கம்பல்சரியாக அவங்க வந்துட்டு அவங்கள தன்னை தயார்படுத்திக்கணும்.
1: என்ன மாதிரி இன்டேக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிடுங்க.
0: நியூட்ரிஷியஸ் ஃபுட் அது வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு டயட்டிஷியன் வந்துட்டு அவங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இன்னும் அது சிறப்பாக இருக்கும். லைக் ஒருத்தங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மசில் பாடி ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்கும் போது அது அந்த திருமண நாள் அன்னைக்கு மட்டும் இந்த அழகுங்கிறது முடிஞ்சு போகக்கூடாது, அது இட் ஷுட் கண்டினியூ ஃபார் எவர், சரிங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கணும். எல்லாருக்குமே ஆசை என்னன்னா நம்ம அழகா இருக்கணும், இளமையா இருக்கணும்னு. பட் அதுக்குள்ளான வந்து பயிற்சிகள்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, டெய்லி வந்துட்டு வேர்வை சிந்தணும். வேர்வை சிந்தணும்னு இந்த சென்ஸ் அவங்க வந்துட்டு எக்ஸசைஸ் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு 30 நிமிஷம்ங்கிறது வந்து கம்பல்சரியா அது பண்ணி ஆகணும். நார்ச்சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கோங்க, நல்லா வந்துட்டு உங்களோட உடற்பயிற்சி செய்யுங்க. மனசுக்கு வந்துட்டு தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துல போய் இருக்க போகிறீங்க, இப்போ இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் வேறு, அங்கே இருக்கிற பீப்புளில் இருந்து இடம்ங்கிறது வந்துட்டு வேறையாக இருக்குது. அப்போது அதுக்கு வந்து உங்கள் மனநிலையை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து இந்த தியானம் இதெல்லாம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கே வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட், கான்ஃபிடன்ஸ் பிளஸ் காம்னஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு அதுதான் உண்மையான க்ளோ அப்படிங்கிறது, அது நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது கூட வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வெளிப்புற பயிற்சிகள் இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது நீங்கள் உண்மையாகவே திருமணத்துக்கு ஃபிசிக்கல்லையும் சரி மென்டலையும் சரி நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை வந்துட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் இனிமையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அருமையாக இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, அதாவது நீங்கள் பண்ணுறது வெறும் அழகுன்னு மட்டும் சொல்ல முடியாது, பலருக்கு நம்பிக்கையையும் உருவாக்கும் இந்த கலை ஒரு மிக சிறந்த துறை அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்கள் பயணம் செம்மையாய் தொடர வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம். இதுவரை அழகுக்கு அழகு, இதில் அழகு அலங்கார கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன்

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் மே 13 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: மே 13 தேதியான இன்று இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை முதன் முதலில் கூடிய நாள் இன்று.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பனங்கற்கண்டின் குணாதிசயங்கள் பற்றி ஒரு சில துளிகள். நமக்கெல்லாம் பனங்கற்கண்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே சளி பிடிச்சா மட்டும்தான் தேடுவோம். இந்த பனங்கற்கண்டு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா, பனம்பாலையின் முனையில சீவி விட்டு அதுல வடியக்கூடிய சார ஒரு களத்துல பிடிச்சு அந்த சாரல சுண்ணாம்பு நீர் விட்டு வச்சோம்னா அந்த சாறு புளிக்காம கிடைக்கிறது தான் பதனி. அந்த பதநீரை பெரிய கொப்பரையில வச்சு சூடேத்துறது மூலமா கிடைக்கிறது தான் பனங்கற்கண்டு. இப்படி கிடைக்கக்கூடிய பனங்கற்கண்டுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கான். இந்த பனங்கற்கண்டுல விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் இருக்கிறது மட்டுமல்லாம, கொஞ்சமா இந்த பனங்கற்கண்டை எடுத்து வாயில போட்டு அதோட உமிழ்நீரை விழுங்க விழுங்க இருமல், தொண்டை கரகரப்பு, சளி வெளியேற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த சளி வெளியேற்றதற்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஒரு அரை தேக்கரண்டி மிளகு, ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி பனங்கற்கண்டு போட்டு பால்ல கலந்து குடிக்கலாம். அது மட்டும் இல்ல, கொஞ்சமா சீரகத்தோட பனங்கற்கண்டு எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டா வாய் துர்நாற்ற பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இதுல இருக்கக்கூடிய சீனி சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தையும், இதுல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து பற்கள் உறுதி பெற

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். மேற்படிப்பு குறித்த ஆலோசனையில் இன்று
1: இன்னைக்கு நம்ம பார்க்க போற துறை சைக்காலஜி. பிஏ அல்லது பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் மற்றும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ரோட்மேப், கார்ப்பரேட் ஜாப்ஸ்க்கான ரோட்மேப், அது போக இல்லாமல் ரிசர்ச்க்கான ரோட்மேப், இது மூணையும் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். முதல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ரோட்மேப் நான் சொல்கிறேன். சைக்காலஜி கிராஜுவேட்ஸுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், நம்ம டிகிரி முடித்த உடனே யாருனாலும் ட்ரை பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள், குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். இது போக இல்லாமல் சைக்காலஜிக்குனே உடைய சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. இந்தியன் ஆர்மி சைக்காலஜிஸ்ட் போஸ்ட் இருக்குது, அல்லது இந்தியன் ஆர்மி கவுன்சிலர், இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் மூலமா செலக்ட் ஆகலாம். இது போன்ற வேலைவாய்ப்புகளை கொஞ்சம் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். AFMC-லயும் இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இது போக டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் DIPR, இங்கேயும் வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் CGL கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இது போக இல்லாம rehabilitation and mental health positions இருக்குது. NHM, AIIMS, RINPAS இந்த மாதிரியான ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ்ல, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் பொசிஷன்ஸுக்கு நீங்க தேடலாம். இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த சைக்காலஜி படித்தவர்களுக்கு. நீங்க உங்களுக்கு வேண்டிய ஜாப்ஸை நீங்க வந்து தேடி எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு ஒருவேளை டிஃபென்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நோக்குன பயணத்தை நீங்க டிராவல் பண்ணலாம்.

யூபிஎஸ்சியில் வந்து சைக்காலஜிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ யூபிஎஸ்சி போகிறவங்க அப்படி போகலாம். ஆர்மி டிஃபென்ஸ்னு போகிறவங்க இந்த டிஐபிஆர்னு சொன்னேன் இல்லையா, டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச், அப்படிப்பட்ட இடங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம். எஸ்எஸ்பி சைக்காலஜிஸ்டாக ட்ரை பண்ணலாம். ஏஎஃப்எம்சி கவுன்சிலர் போஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ஹெச்எம்லேயும் கிளினிக்கல் கவுன்சிலிங் ரூல்ஸ் இருக்கும், பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக எம்ஏ அல்லது எம்ஃபில் சைக்காலஜி முடிச்சிருக்கணும். என்ஹெச்எம் அப்படிங்கிறது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன். இதுக்கு நம்ம

இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூரோ சைக்காயட்ரி. நிம்ஹான்ஸ் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ், இது வந்து பெங்களூர்ல இருக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா ரீஹாப் கவுன்சிலிங் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷனலா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட வேண்டியது பிஜி டிப்ளமா இன் கவுன்சிலிங் ஆர் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி. இந்த படிப்பு நீங்க படிச்சீங்கன்னா இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அடுத்ததா கார்பரேட் கேரியர்ஸ்க்கான ரோட்மேப் நான் சொல்றேன். கார்பரேட் கேரியர்ஸ் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இருக்குது. நீங்க வந்து தேட வேண்டிய ரோல்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்ல வெல்னஸ் அப்படிங்கிற அந்த கார்பரேட், இதுல யூஎக்ஸ், யூஎக்ஸ்ங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் பிஹேவியர் ஃபோக்கஸ்ட் டொமைன்ஸ்ல சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஷைன் பண்ணலாம். என்ன மாதிரியான ரோல்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி கார்பரேட் ஜாப்ஸ்ல பாக்கலாம்னா, ஹியூமன் ரிசோர்சஸ், ஆர்கனைசேஷனல் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்ட்ங்கிற ரோல் இருக்குது, பிஹேவியரல் அனாலிஸ்ட் அப்படிங்கிற ரோல் இருக்குது, கார்பரேட் வெல்னஸ் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோல்ஸ் இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சர் அதாவது யூஎக்ஸ் ரிசர்ச்சர், அப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அனாலிஸ்ட்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் டெவலப்பராகவும் ஒர்க் பண்ணலாம் ஃபார் மென்டல் ஹெல்த் எஜுகேஷனல் டெக் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு. இப்போ உங்க கேரியர் ட்ராக் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கிறது தான். உங்களுக்கு HR பிடித்திருந்தாலோ அல்லது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பீப்புள் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடான ரோல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். யூசர் அண்ட் ப்ராடக்ட் டிசைன் பத்தி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க யூஎக்ஸ் ரிசர்ச்ல நீங்க கேரியர் ட்ராக் சூஸ் பண்ணலாம். கார்பரேட் தெரப்பிலேயோ வெல்னஸ் ரோல்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நோக்குன உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஒன்னு, நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல, இது போன்ற விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மேற்கொண்டு நம்மளை மேம்படுத்திக்கிறது. யூசர் ரிசர்ச்ல அதாவது யூஎக்ஸ் ரிசர்ச் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ மேற்கொண்டு மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். இந்த யூசர் ரிசர்ச் பத்தியும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க, கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் லேர்ன் பண்ணிக்கலாம். லைஃப் கோச்சிங்கிறதும் ஒரு சர்டிபிகேஷன் லேர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இன்றியமையாததாக ஆகிவிட்டது. அதனால கண்டிப்பாக SPSS, எக்ஸல், ஆர், ஃபிக்மா. ஃபிக்மாங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான உள்ள ஒரு சாஃப்ட்வேர், யூஎக்ஸ் கூடிய சாஃப்ட்வேர் வந்து ஃபிக்மா, FIGMA. இந்த சாஃப்ட்வேரும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் கார்பரேட் ஜாப்ஸ்க்கு உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப தேவை கண்டிப்பாக. கார்பரேட் ஜாப்ஸ் வந்து சடனாக நம்ம பெரிய ரோல்ஸ்க்கெலாம் போக முடியாது, எடுத்த உடனே போகவும் முடியாது. அதனால முதல்ல ஒரு என்ட்ரி லெவல் ஜாபோ இன்டர்ன்ஷிப்ஸோ நீங்கள் முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்த கார்பரேட் கம்பெனிஸில் நீங்கள் மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட் அப்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை HR ரோல்ஸ் வச்சுருந்தாங்க, இல்லை எஜுகேஷனல் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் வந்து சின்ன சின்ன இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி தான். அடுத்தது, உங்களுக்கு பிடித்திருந்தா மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி கார்பரேட் ஜாப்ஸ்க்கு போகணும்னா அவங்க எதிர்பார்க்கிற ஹையர் எஜுகேஷனல் ஸ்கில்ஸ்னா இந்த MA MSc இன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி அல்லது HR கவுன்சிலிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல MA MSc படிச்சிருக்கணும். MBA இன் HR அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப், இதுல MBA பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஎக்ஸ் டிசைன் வந்து நீங்க அதுல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிஹேவியரல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். யூஎக்ஸ் டிசைன்ங்கிறதும் ஆப்ஷனல் ஹையர் எஜுகேஷனா வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் பிடிச்சிருந்தா இதுக்கு போகலாம். நான் அடுத்து சொல்ல போறது ரிசர்ச் அண்ட் அகடமியா ரோட்மேப் ஃபார் சைக்காலஜி கிராஜுவேட்ஸ். உங்களுக்கான ரிசர்ச்சரா ஆகிறது எப்படி சைக்காலஜில, சைக்காலஜிஸ்டாவோ ரிசர்ச்சராவோ ப்ரொஃபஸராவோ ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டாவோ நீங்க மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முதல்ல MA அல்லது MSc இன் சைக்காலஜி, ஒன்று கிளினிக்கல் சைக்காலஜியாவோ இல்லை கவுன்சிலிங்கோ இல்லை அப்ளைட் சைக்காலஜியோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜியாவோ ஏதோ ஒன்றுல நீங்க கண்டிப்பா MA MSc முடிச்சிருக்கணும். MPhil இன் கிளினிக்கல் சைக்காலஜி கண்டிப்பா தேவை. ஏன்னா நீங்க RCI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா MPhil இன் கிளினிக்கல் சைக்காலஜி கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். இது போக இல்லாம நீங்க MPhil இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்து RCI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒரு தெரபிஸ்டா ஒர்க் பண்ணலாம். தெரப்பி கொடுக்கறதுக்காகவோ இந்த மாதிரி அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் டிப்ஸ் ஷேர் பண்றதுக்கோ நீங்க கண்டிப்பா RCI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அடுத்தபடியாக நீங்க ரிசர்ச்ங்கிற டீச்சிங் அகடமியாக்குள்ள நுழையணும், PhD பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா UGC நெட் JRF எக்ஸாமினேஷன்ஸ் கட்டாயமாக முடித்திருக்க வேண்டும். இது வந்து PhD இன் சைக்காலஜிக்கு பயன்படும். நீங்க நியூரோ சயின்ஸ்

0: சயின்ஸ்லேயும் பிஹெச்டி பண்ணலாம், பிஹேவியரல் சயின்ஸ்லேயும் பிஹெச்டி பண்ணலாம். ஐஐடிஎஸ்லேயும் வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்சிஇஆர்டியிலையும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாவோ ரிசர்ச் அசோசியேட்டாவோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச். கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலைசேஷனை லேர்ன் பண்ணிக்கணும். ஒன்று கிளினிக்கலில் ஸ்பெஷலைசேஷன் டெவலப் பண்ணிக்கணும், இல்லை கவுன்சிலிங்லேயோ இல்லை ரிசர்ச் அண்ட் டீச்சிங்லேயோ நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ட்ராவல் பண்ணலாம். ரிக்வயர்ட் எக்ஸாம்ஸ் என்னென்னா ஆர்சிஐ எக்ஸாம், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை. அப்புறம் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம். டிஐபிஆர், எய்ம்ஸ், என்சிஆர்டி, நிம்ஹான்ஸ், டிஐஎஸ்எஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணலாம் முதல்ல ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் என்ஜிஓஸ் இல்லைன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபண்ட் பண்ணுற ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். இப்போ பிஹெச்டி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐசிஎஸ்எஸ்ஆர், யூஜிசி இல்லை ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபாரின் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் உங்கள் ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போகிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படும். இது போக இல்லாமல் வேறு வேலைவாய்ப்புகள் இருக்குது சைக்காலஜியில் இருக்குது அப்படின்னா கிளினிக்கல் சைக்காலஜி தெரப்பிஸ்டாவோ இல்லை ஹாஸ்பிட்டல் சைக்காலஜிஸ்டாவோ ஆகலாம். கவுன்சிலிங் சைக்காலஜின்னு படிச்சிங்கன்னா ஸ்கூல் அல்லது காலேஜ் கவுன்சிலராகவோ இல்லை சில என்ஜிஓ ரோல்ஸ்லையும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஐஓ சைக்காலஜிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி. இப்படிப்பட்டவர்கள் லீடர்ஷிப் கோச் ஆகவோ இல்லது ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ இவங்க போகலாம். ஃபொரன்சிக் சைக்காலஜி வந்து போலீஸ், கிரிமினாலஜி, கோர்ட் சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரியான ரோல்ஸ்க்கு இடங்களில் பயன்படும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கிரிக்கெட் டீம்னாலும் சரி ஹாக்கி டீம்னாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த டீமில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து லக்ஷ்மிபாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி டிஐஎஸ்எஸ்லேயும் படிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஃபிட்னஸ் கம்பெனிஸ்லேயும் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து கரிக்குலம் டிசைன்லேயும் லேர்னிங் கோச்சாகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். என்சிஇஆர்டி அப்புறம் என்ஐஇபிஏ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன்லேயும் எஜுகேஷனல் சைக்காலஜி பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷலைசேஷன். இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படி இதை நோக்கின கேரியரை நீங்கள் வந்து வடிவமைச்சுக்கிடலாம்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. அடுத்த நிகழ்ச்சி

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தாா்.

0: இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம் மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில், திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்ரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில்

0: விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா செலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷவாணி
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: கத்திரி, வெண்டை, தக்காளி, அதே மாதிரி வந்து கீரை வகைகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து மூலிகை பயிர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து கூடிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுத்து நீங்கள் அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும்.
4: காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்

0: வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: வானொலிக்கு 90.
3: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
4: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகம் ஆறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.

0: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
1: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
0: ஒரு ரூபா கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
1: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
0: வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, ஹலோ டாக்டர்.

0: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் ஆகாஷவாணி.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரை கானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷவாணி.
1: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க மேடம், ரொம்ப யங் ஏஜ்ல, அதாவது இந்த 21-18 கேட்டகிரிலேயே நம்ம ஆல் இண்டியா மேட்சஸ் நிறைய நீங்க டோர்னமெண்ட் விளையாடிருக்கதா உங்க ப்ரொஃபைல சொல்லியிருக்கீங்க. ஹாக்கின்ற கேமை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஹாக்கியில் இன்வால்வ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருந்துச்சு? இந்த விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்த அனுபவங்கள், இந்த விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
3: ஃபஸ்ட்டு நான் ஹாக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் தான் பார்த்தேன். எங்கள் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எய்டட், டி நகர் சென்னையில் இருக்குது. ஸோ நான் 7th தான் ஹாக்கியை ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாக்கி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லைக் எல்லாருமே அதை டேஞ்சரஸ் கேம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது டேஞ்சரஸ் கேம் கிடையாது, அது ஒரு பேஷன் லவ் டுவர்ட்ஸ் ஹாக்கின்னு இருக்கும். ஸோ அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ராஜா சார் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கோச்சேன். ஸோ அவரோட கைடன்ஸால் தான் நாங்கள் ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததே ட்ரிபிளிங் மட்டும், பேசிக் ஸ்கில்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். டேப் அண்ட் ரன், ப்ரொபூஷன் ஸ்டாப், இது தான் நாங்கள் ஒரு 3-4 months இதே தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ பேசிக் ஸ்ட்ராங் ஆனக்கப்புறம் தான் ஹாக்கியை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஸ்ட்ராங்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்புறம் நாங்கள் ஒரு டீமாக எங்கள் ஸ்கூலில்

0: ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த டீமுக்கு கேப்டனாக நான் ஆனேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என் கோச் என் பிடி மேம் என்ன செலக்ட் பண்ணாங்க.
1: ஸோ அது எந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள்
0: 2014 கேட்டகரி இதெல்லாம்
1: ஓகே. அதாவது ஒரு 8th 9th படிக்கும்போது
0: 7th 8th அந்த இதில் ஸ்டார்டிங்.
1: ஓகே ஃபைன்.
0: அப்போ அப்படி டீம் கேப்டன் ஆனும். ஸோ ஸ்கூலில் ஸ்டே இந்த ஜோன் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எங்கள் ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் தான் வின்னர்ஸ் ஆனோம். 2014 நாங்கள் தான் வின்னர்ஸ், 2017 நாங்கள் தான் வின்னர்ஸ் ஆனோம் என்னோட கேப்டன்ஷிப்பால். ஸோ அப்படியே நாங்கள் ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் சிஎம் கப் ட்ராஃபின்னு அதாவது சிஎம் ட்ராஃபின்னு ஒரு நிறைய டோர்னமெண்ட்ஸாக கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வின்னர்ஸ் ஆனோம் அந்த ஸ்கூல் ஏஜ் கேட்டகரியில். அப்படியே ஹாக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு என்னோடய நேஷ்னல்ஸ் வந்து சத்தீஸ்கரில் நான் அட்டன் பண்ணேன், தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி. அதோட கேம்ப் வந்து திருச்சியிலலாம் ஒரு 2 weeks அந்த மாதிரி கேம்ப் எடுத்தாங்க. அதில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேம்ப்பில் ஒரு 40 members இருப்பாங்க. அதில் நான் மெயின் 18 செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி மெயின் 11 ஆகி அந்த சத்தீஸ்கருக்கு போயிட்டு நாங்கள் விளாட்னோம். 2 matches ஆடினோம். அப்புறம் நாங்கள் குவாலிஃபை ஆகலை. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இயரும் அதே சேம் நெக்ஸ்ட் இயர் நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணோம். அது வந்து ராஞ்சி ஜார்க்கண்ட்ல நடந்தது. ஸோ சேம் தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்புறம் அதே மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டே இருந்தோம். ஹாக்கியை ரொம்ப பிடிச்சி போய் ஹாக்கியை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிதான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு சப்ஜூனியர் நேஷ்னல்ஸ். அதில் ஒரு 200, 300, 400 members பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகி ஒரு 50 members கேம்ப் எடுப்பாங்க. 1 month கேம்ப் போட்டாங்க. ஸோ அதில் நான் செலக்ட் ஆகி ஒரு 18 members டீம் மெயின் 18 செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த 1 month என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அங்கே இருக்க செக்ரட்டரி எங்களோட செக்ரட்டரி வந்து சேக மனோகரன் சார், தமிழ்நாடு பிரசிடென்ட் அவங்க. அப்புறம் ஹாக்கியின் தான் ட்ரெஷரர் அவர். ஸோ அவங்க அப்புறம் அந்த சப்ஜூனியர் நேஷன்ஸ் கோச்சு மேனேஜர் எல்லாருமே கன்சிடர் பண்ணி என்ன கேப்டனாக போட்டாங்க. அதுவும் ஒரு எல்லாருக்கும் முன்னாடியும் போடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து அப்போ அவங்க ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த டீம் சப்ஜூனியர்ஸ் டீம் கிளம்புது. அந்த கிளம்புறதுல டீம் கோச்சு அப்புறம் கேப்டன் மேனேஜர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் அந்த மேட்சுக்கு போனோம். போயிட்டு குவார்ட்டர்ஸ் என்ட்ரு ஆனோம். ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப வருஷம் கழித்து அந்த டைமில் நாங்கள் குவார்ட்டர்ஸ் என்ட்ரு ஆனோம். அது என்னோட கேம்பன்ஷிப்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அது ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். அது லைஃப் டைம் நான் மறக்க மாட்டேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 3-4 months ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது மடிக்கேரியில் ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது செலெக்ஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு. சேம் அங்கேயும் ஒரு 2 days செலெக்ஷன் இருந்தது. 300-400 members எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தாங்க. ஒரு 2 days கண்டக்ட் பண்ணாங்க. ஃபிட்னஸ் டெஸ்ட்டு அப்போ ஸ்கில் டெஸ்ட் ஹிட்டு புஷ் ஸ்டாப்பு ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் 400 meters 60 meters 3x60 meters 10 meter 40 meters அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதிலே என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். கொடுத்து இது சென்னையிலேருந்து மொத்தம் 4 பேர் என்னோட சேர்த்து 4 பேர் செலக்ட் ஆனாங்க. ஸோ அங்கே நாங்கள் 4 years அங்கே நாங்கள் இருந்தோம். அந்த 4 இயர்ஸில் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன உடனே நான் வந்து ஜூனியர் நேஷனல்ஸ் அந்த ஏஜ் வந்து எனக்கு ஜூனியர்ஸ் சப்ஜூனியர்ஸ் கிடையாது ஜூனியர்ஸ் அட்டன் பண்ணும்போது
1: 4 இயர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ரெகுலர் ஸ்டடீஸ்ல இருந்து
0: எல்லாமே
1: ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் போனதா?
0: ப்ளஸ் டூ எண்டில் போனேன். போயிட்டு காலேஜ் வந்து நான் மடிக்கேரி கர்நாடகாவிலே ஜாயின் பண்ணிட்டேன்.
1: இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப யங் ஏஜ், அதாவது ஒரு 7th standard நீங்கள் சொல்கிறீங்க. அரௌண்ட் ஒரு 12-13 years நீங்கள் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களால் எப்படி வந்து ஸ்டடீஸையும் ஸ்போர்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது? ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பசங்களுக்கு அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது பசங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணோம்னா ஸ்டடீஸை விட்டுருவாங்களோ, அந்த ஒரு கரியர் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆகிடுமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்குது. பட் நீங்கள் வந்து இவ்வளோ ஜேர்னியை ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இதுக்கு மெயினாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கோங்க, ஃபேமிலி அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணீங்க, அதாவது என்னால் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸ்போர்ட்ஸ்லையும் அச்சீவ் பண்ண முடியுன்ற விஷயத்தை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்ற டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் வேணாம் ஹாக்கி வேணாம், ஏன்னா அது அடிப்படும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்னோடய இன்ட்ரெஸ்ட் பார்த்து அவங்களே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு மார்னிங் ஃபுட்டு கொடுக்குறதும் சரி, இதை எனக்கு என்னென்ன ரெடி பண்ண எல்லாமே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டடீஸ் மேலேயும் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் மேலேயும் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை வந்து எனக்கு ஹாக்கி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைம் ஹாக்கி வேணுன்னா கண்டிப்பாக ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வீட்டில். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் நான் வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கிட்டேன். ஸ்டடீஸும் நான் நல்லா தான் படிப்பேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஓகே, எனக்கு ஹாக்கியே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. எனக்கு அது எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தெரியல. ஆனால் ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஆனால் ஒரு மேலே நம்ம லவ் வச்சா அது கண்டிப்பாக பண்ணிவிடும். நம்ம அந்த லவ்னால தான் நான் என்னோட ஸ்டடீஸும் அப்புறம் ஹாக்கியும் பேலன்ஸ் பண்ணேன்.
1: அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டடீஸில் வந்து ஒரு மென்டல் ஃபோக்கஸ் வேணும். இந்த விஷயத்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மென்டல் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.

0: ஸ்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப ஷார்ப்பாகும், நாலேஜ் ரொம்ப ஷார்ப்பாகும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து நம்மளுக்கு முன்னாடியும் கண் இருக்கணும், பின்னாடியும் கண் இருக்கணும், சைடில் இருக்கணும். ஏன்னா அப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணோம். சரி, அதே மாதிரி தான் எனக்கு ஸ்டடீஸில் இருந்துச்சு. சரி, இப்போ இது சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபோக்கஸ், ஹாக்கி எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இதுவாதும் நான் கிரவுண்ட் வந்தால் கிரவுண்ட், ஸ்டடீஸ் வந்தால் ஸ்டடீஸ். ஸோ இதுவாக தான் நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வெறும் ஃபோக்கஸ்டாக ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்.
1: ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட காலேஜ், அதாவது ஆஃப்டர் ஸ்கூல் நீங்கள் ஒரு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்கதா சொல்கிறீங்க. ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்களும் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நான் என்னோடய டிகிரி வந்து நான் சென்னையில் படிக்கலை, நான் சாயில் செலக்ட் ஆனோன்னே எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கர்நாடகாவில் கிடச்சது. டிகிரி யூனிவர்சிட்டி எல்லாமே அங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில பேர்லாம் எடுத்து சொன்னக்கப்புறம் சரி ஓகே நம்ம அங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு. லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா கனடா லாங்குவேஜ் ஒரு நியூ லாங்குவேஜ், நம்ம என்ன பண்ண போகிற எதுவுமே ஒரு ஐடியா இல்லை. பட் ஹாக்கி நம்பினால தான் நாங்கள் போனோம். போயிட்டு அங்கே எனக்கு கொஞ்சம் பேர் அங்கே கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க, அவங்க மூலயமா எனக்கு கொஞ்சம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எங்க சீனியர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அங்க பிகாம் ஜெனரல் அங்க போட்டோம். போட்டு அங்க அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஸ்போர்ட்ஸ்னால அங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சோ சப்போர்ட் பண்ணி என்னோட 3 இயர்ஸ் ஃபுல் நான் எந்த அரியர் எதுவும் இல்லாம கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். சோ அதுக்கு அந்த காலேஜ் நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸ் விஷயத்தும் சரி, அவங்களோட என்ன முடிஞ்சதோ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சாய் ட்ரைனிங் நாங்கள் டெய்லி ரெகுலர், எங்களுக்கு மார்னிங் ஈவினிங் 24/7 கிரவுண்ட் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நாங்கள் காலேஜ் போகணும்னு அவசியம் கூட கிடையாது எங்களுக்கு. ஸோ முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆப்ஷன் கிடச்சி. சாயில் சாயை பொறுத்த வரைக்கும் வெறும் ஹாக்கி ஹாக்கி ஹாக்கி அது மட்டும்தான். ஸோ எங்களுக்கு ஃபுட்டு அக்கோமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்களால எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஃபுட் அக்கோமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வேறு ஹாக்கியை மட்டும் ஆடி கொடுக்கணும், அந்த ஒரு விஷயந்தாங்க. ஸோ அந்த இதில் நாங்கள் அங்கே போனோம், ஜாயின் பண்ணோம், செலக்ட் ஆனோம். அதில் நாங்கள் சாய் டீம் ஆடும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜூனியர் நேஷனல்ஸ், சப் ஜூனியர், நெக்ஸ்ட்டு ஜூனியர் கேட்டகரி. அதில் போகும்போது எனக்கு எங்கள் சாய் கோச் என்ன சொன்னாங்கன்னா, நீ கர்நாடகா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, உனக்கு கிடச்சதுன்னா நீ அதில் விளையாடு, இல்லைன்னா தமிழ்நாடு உன்னோட ஸ்டேட்டுக்கு நீ விளையாடுனாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் கொடுத்தேன். அங்கே எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ என்னுடைய ஹாஸ்டல் பசங்க மட்டும்தான் எனக்கு அங்கே தெரியும், வேறு யாருமே தெரியும். அங்கே இருக்க செலெக்ஷன் கமிட்டி யாரும் எனக்கு தெரியாது. போனேன், ஹாக்கி ஒன்று நம்பி போனேன். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுக்குமோ, என்னோடய பொசிஷன் வந்து மிட்ஃபீல்டர். ஸோ அதை நான் அங்கே அட்டன் பண்ணேன். என்னோடய பொசிஷன் என்ன பண்ணுமோ நான் அதை கரெக்டாக பண்ணேன். என்னை செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். அதுவும் ஃபஸ்ட்டு சீனியர்ஸ் இருக்கும் போதே ஒரு ஜூனியர் பிளே, அதுதான் என் ஃபஸ்ட்டு ஜூனியர் நேஷனல்ஸ். ஸோ அந்த டைமில் என்ன எடுக்கும் போது ரொம்ப அதுவும் எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா வேறு ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு அதர் ஸ்டேட் கேர்ளை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்ட்டு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது.
1: இதை நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருது, என்னன்னா வந்து இப்போ ஹாக்கின்றது வந்து ஒரு டீம் கேம், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். இப்போ பேட்மிண்டன் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், அதை வந்து எந்த ஸ்டேட்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடலாம். டீம் கேமை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பொசிஷன் நீங்கள் ப்ளே பண்ணாலும் அந்த டீம் கோஆர்டினேஷன் அந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி நீங்கள் அங்கே ஒரு ஃபஸ்ட் டைமராக இன்னொரு டீம், அதாவது நீங்கள் சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே டீம்மேட்ஸ் எல்லாருமே வேறு லாங்குவேஜில் இருக்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணீங்க, எப்படி அதுக்கு அடாப்ட் ஆனீங்க, அதுக்கான டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அடாப்ட் வந்து ஹாக்கி பொறுத்தவரைக்கும் எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அடாப்ட் எப்படி சொல்லித்தரும், எப்படி சர்வைவ் பண்ணோம் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அதை இது பண்ணி தான் நான் அங்கே போனேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் 3-4 பேர் எங்க கூட செலக்ட் ஆனவங்க அவங்களும் வந்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாமே என் கோச் அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நான் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்படி ஸ்டடீஸை பேஸ் பண்ணி இது பண்ணணும், அந்த ஸ்டடீஸ் தான் எனக்கு வேறு ஸ்டேட் போகும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிச்சு. ஸோ ஸ்டடீஸும் வேணும். இப்போ வேறு ஸ்டேட் போகும்போது நம்மளால் நம்ம லாங்குவேஜ் அங்கே பேசினா அவங்களுக்கு புரியாது, அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்டடீஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு அவங்ககிட்ட நான் பாஸோ இல்லை ஏதாவது கம்யூனிகேட் பண்ணனால நான் இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்களோட லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்னால் அங்கே கேம்பை சர்வே பண்ண முடிஞ்சது.
1: இப்போ அடுத்ததான் நீங்கள் சொல்லும்பொழுது தான் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து உங்கள் ஜேர்னி இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுடைய ஒரு டிசிப்ளின் தேவை கண்டிப்பாக, நீங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இந்த டிசிப்ளின் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது மற்ற விஷயங்கள் நீங்கள் மிஸ்ட் அவுட்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ உங்கள் ஏஜில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி ஒரு சோஷியல்

0: சர்க்கிள், இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணீங்க? சோஷியல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
1: எனக்கு அந்த ப்ரெஷர் வந்ததில்லை, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட தான் ட்ராவல் ஆனாங்க. ஸோ டில் இப்போக்கே என் கூட இருக்காங்க அவங்க, அவங்களும் சேம் ஹாக்கி பிளேயர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எனக்கு ஹாக்கினால தான் நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போக ஆரம்பித்தேன், ஸ்டேட்டும் சரி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே ஹாக்கியால் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சோஷியல் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, எனக்கு அது கஷ்டமும் இருந்ததில்லை. ஹாக்கினால தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன்.
0: ஸோ அந்த ஃபுல் டெடிக்கேஷன் வந்து உங்களை அந்த சர்க்கிளே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபைன். அடுத்ததாக இப்போ உங்களுடைய நியர் டேர்ம் விஷனாக என்னவா இருக்குது இந்த கேமில்?
1: நியர் டேர்ம் விஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ் அட்டன் பண்ணும். ஸோ அதை அட்டன் பண்ணி நான் விளையாட ஆடிட்டேன், ஒரு 5 times மேலே ஆடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம்னா கேம்ப் அட்டன் பண்ணுறது எனக்கு ஆசை, இந்தியா கேம்ப். அந்த லெவலுக்கு நான் போனேன், பட் எனக்கு ஒரு சின்ன புஷ் கிடைக்கல. இந்த மாதிரி இவன் நல்லா ஆடுவான்னு ஒரு சொல்கிற ஒரு குரல் எனக்கு, அந்த புஷ் எனக்கு கிடைக்கல. அது கிடைச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு ஆடிருப்பேன். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு ரீசன் ஆச்சு.
0: ஓகே,
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பாக்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1,800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
2: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம், நீலகிரி மாவட்டம் குந்தா அணை, நடுவட்டம் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39°C ஈரோடில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 23.2°C மதுரையில் பதிவாகியுள்ளது.

கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடக்கில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.2 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வானொலிக்கு 90.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி, ஆகாஷவாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து, மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

0: 25 सैनिक अधिकारियों और 436 जवानों की शहादत हुई। इसके अलावा 54 सैनिक अधिकारी और 629 जवान घायल हुए।
1: इस युद्ध में 2 सैनिक अधिकारियों और 2 जवानों को परमवीर चक्र से अलंकृत किया गया। ये पराक्रमी योद्धा है कैप्टन विक्रम बत्रा, लेफ्टिनेंट मनोज कुमार पांडे, राइफलमैन संजय कुमार और ग्रेनेडियर योगेंद्र सिंह यादव।
0: देश इन रणवीरों को उनके असीम शौर्य हेतु श्रद्धा से नमन करता है। कारगिल युद्ध की गौरवशाली विजय की स्मृति में 26 जुलाई को अब देश भर में विजय दिवस मनाया जाता है।
2: अभी आपने सुना ये कार्यक्रम और श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग
5: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்க முன்,
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
8: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
9: 3 காலேஜ்லயும்
10: கவலைப்படாத,
9: ஃபீஸ் பாரு.
11: எப்படி இருக்கப்பா,
9: என்னாச்சு?
10: ஃபீஸோட டென்ஷன்.
11: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அதுங்க ஸ்வீட். RBI சொல்கிறது
10: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
8: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இதில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும். திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண் அறிவியல் மைய முதல்நிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசையில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவார். நாளைய நிகழ்ச்சிகள்: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 7:00 முதல் 9:00 வரை 19:00 காலை, இதில் தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00. 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் மீன் இனப்பெருக்கத்துக்கு சாதகமான கோடைக்காலம், ஆர் பாஸ்கரன் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:40

0: இந்துக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வழிகாட்டும் வானொலி. தனது வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோர் தையல் கலைஞர் பி ஆர் காஞ்சனா, கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் அப்துல் காதர் ஆகியோர். 9 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.6 டிகிரி செல்சியஸ். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, has approved increase in minimum support prices, MSP, for 14 kharif crops for marketing season 2026-27. Addressing media after the Union Cabinet meeting in New Delhi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the government has increased the MSP of kharif crops to ensure remunerative prices to the growers for their produce. He said, for the kharif season, the estimated payout to the farmers will be 2,60,000 crore rupees.
2: किसानों के लिए आज एक बहुत बड़ा फैसला लिया गया.
3: टुडे अ मेजर डिसीजन वाज टेकन फॉर फार्मर्स फॉर ऑल खरीफ क्रॉप. द एमएसपी हैज बीन फिक्स्ड एट कॉस्ट प्लस 50% और इवन हायर. विद दिस डिसीजन फार्मर्स विल रिसीव अ टोटल पे आउट ऑफ 2,60,000 करोड़ रुपीज. द एनुअल खरीफ प्रोक्योरमेंट फॉर दिस ईयर विल बी 824 लाख मेट्रिक टन.
2: खरीफ प्रोक्योरमेंट होगा 824 लाख मेट्रिक टन.
1: Mr. Vaishnav added that the MSP amount paid to 14 kharif crop growing farmers during the period 2014-15 to 2025-26 was 18.99 lakh crore rupees against the payment of 4.75 lakh crore rupees during the period 2004-5 to 2013-14. The Union Cabinet has approved a scheme for promotion of surface coal and lignite gasification projects with a financial outlay of 37,500 crore rupees. Mr. Vaishnav said the scheme will generate revenue of 6,300 crore rupees per year only from mining and will also support Atmanirbhar Bharat and Make in India initiative amid current geopolitical situation. Air India has decided to reduce international flights, temporarily suspending services on some overseas routes. The decision has been taken in the wake of airspace curbs and high jet fuel prices. Air India said rationalization of international services will be in place for June to August this year. Air India to temporarily suspend services to on Delhi-Chicago, Mumbai-New York, Delhi-Shanghai and Chennai-Singapore and two other routes. The Assam government will introduce the Uniform Civil Code UCC bill in the State Legislative Assembly on the 26th of this month. Chief Minister Hemanta Biswa Sarma made the announcement while addressing the media after chairing the first cabinet meeting of the new term. Dr. Sarma took oath as the Assam Chief Minister for his second consecutive term yesterday. The government of West Bengal has lifted all restrictions on the interstate movement of potato, onion, fruits, vegetables, oil seeds, food grains, animal products and other essential products. Earlier restrictions were placed by the erstwhile TMC government. It is learnt huge losses were incurred by the potato farmers and other entities by this restriction. Before coming to power, the BJP had assured the farmers for the lifting of the restriction. On the other hand, West Bengal decided to hand over the cases related to the teachers' recruitment, municipal recruitment and cooperative services recruitment scams to the Central Bureau of Investigation. Gold and silver prices today witnessed a sharp surge of up to 6%. In the futures market at the multi-commodity exchange, gold for the June contract was trading nearly 6% higher at 1,62,597 rupees per 10 grams,

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

அருள்மொழிவர்மரும் பூங்குழலியும் ஓரிடத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது தன் தந்தையின் அந்தரங்கத்தை பூங்குழலியிடம் இளவரசர் தெரிவிக்கும்போது ஒரு விண்ணப்பத்தை பூங்குழலியிடம் வைக்கிறார். தனக்கு ஒருவேளை தஞ்சைக்கு போகும்போது ஏதாவது கண்டம் ஏற்பட்டு விட்டதென்றால் அப்போது தன்னுடைய பெரியம்மை உயிரோடு இருக்கிறாள் என்பதையும் அவளிடம் தந்தையை சக்கரவர்த்தி திருமகனாரை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் பூங்குழலியிடம் தெரிவித்தபோது பூங்குழலி அதற்கு தங்களுக்கு ஒரு கண்டமும் நேராது, அபாயம் தங்களிடம் நெருங்க பயந்து ஓடும், கட்டாயம் பத்திரமாக தஞ்சாவூர் போய் சேர்வீர்கள் என்றாள். ஒருவேளை எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் கோரியபடி செய்வாயல்லவா? கட்டாயம் செய்கிறேன் இளவரசே. இந்த முக்கியமான காரியத்தை வேறு யாரிடம் நான் ஒப்புவிக்க முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். என்னிடம் ஒப்புவிக்க வேண்டிய காரியத்தை ஒப்புவித்தாகிவிட்டது, இத்துடன் என் உபயோகம் தீர்ந்து விட்டதல்லவா? நான் விடைபெற்றுக் கொள்ளலாமா என்றாள் பூங்குழலி. அவளுடைய குரல் கண்ணீரின் ஈரப்பசையோடு கலந்து வந்தது. ஆஹா, அது எப்படி? தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தை இன்னும் நாம் அடையவில்லையே. சோழ நாட்டு போர்க்கப்பல்களை இன்னும் காணவில்லையே. அதற்குள் எப்படி விடைபெற்றுக் கொள்ளலாம்? கோபித்துக் கொள்ளாதே. இன்னும் சிறிது நேரம் பல்லை கடித்துக் கொண்டு என்னுடைய சகவாசத்தை பொறுத்துக்கொள். யானை மேல் மறுபடியும் ஏறி இன்னும் கொஞ்ச தூரம் என்னுடன் வா. புலிக்கொடி பறக்கும் கப்பலை தூரத்தில் கண்டதும் நீ என்னை விட்டு பிரிந்து செல்லலாம் என்றார் இளவரசர். மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் பூங்குழலி யானை நின்ற இடத்தை நோக்கி நடந்தாள். இளவரசரும் சென்றார். அவருடைய வார்த்தைக்கு படிந்து யானை மண்டியிட்டு படுத்தது. இருவரும் அதன் முதுகில் ஏறிக்கொண்டார்கள். முன்போல் யானையை இளவரசர் விரட்டவில்லை, ஆயினும் விரைவாகவே நடந்து சென்றது. சமுத்திரகுமாரி, எனக்கு மிகவும் பிடித்த சில காரியங்களை பற்றி சொன்னேனே, உனக்கு பிடித்தவை என்னவென்று சொல்ல வேண்டாமா என்றார் அருள்மொழிவர்மர். எருமை வாகனத்தின் மீது வரும் யமனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நள்ளிரவில் பாறை உச்சியின் மீது நின்று கொண்டு கொள்ளிவாய் பிசாசுகளை நேரம் போவதே தெரியாமல் பார்ப்பதற்கு ரொம்பவும் பிடிக்கும். நல்ல விசித்திரமான குணமுள்ள பெண்ணி என்றார். தங்கள் சிநேகிதர் கூறுவதைப் போல பைத்தியக்கார பெண் என்று சொல்லுங்கள். அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அப்புறம் சிறிய படகில் ஏறி அலைகடலின் நடுவில் போய்கொண்டே இருப்பதற்கும் பிடிக்கும். அதிலும் கடலில் சுழற்காற்று அடித்ததோ என் உற்சாகம் எல்லை கடந்துவிடும். அப்போது படகு ஒரு சமயம் அலைவூச்சியில் ஏறி வானுலகத்தை எட்டிப்பிடிக்கும். மறுகணம் பாதாளத்தில்

0: தடாலென்று விடும். அதைப் போல எனக்கு பிடித்த காரியம் வேறொன்றுமில்லை. சற்று முன்னால் இந்த யானை வெறிகொண்டது போல் ஓடி வந்ததே, அப்போதும் எனக்கு அவ்வளவு உற்சாகமாயிருந்தது.
1: ஆ பூங்குழலி, முருகப்பெருமான் உன்னுடைய புன்னகையை நாடி வந்திருந்தால் அடியோடு தோற்றிருப்பார்.
0: யானை முகனை அனுப்ப குரமகள் வள்ளியை பயமுறுத்தினாரே,
1: அந்த யுக்தி உன்னிடம் ஒன்றும் பலித்திராது என்றார் இளவரசர்.
0: அவர்கள் தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தை அணுகிய போது, ஆ இது என்ன என்று பூங்குழலி கூச்சலிட்டாள். என்ன என்ன என்று இளவரசர் ஆவலுடன் கேட்டார்.
2: புலிக்கொடியுடன் கூடிய மரக்கலங்கள் நான் பார்த்த இடத்தில் இல்லையே. என்னை பற்றி தாங்கள் என்ன நினைப்பீர்கள்? சேனாதிபதி என் மீது சந்தேகப்பட்டது போல தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தவள் ஆகிவிட்டேனே என்றாள்.
0: அப்படி நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் பூங்குழலி. நீ பொய் சொல்லி என்னை வஞ்சித்து அழைத்து வர எவ்வித முகாந்தரமும் இல்லை.
2: ஏன் இல்லை இளவரசே? காதல் காரணமாக இருக்கலாம் அல்லவா? உலகமெல்லாம் அழகில் மன்மதனையும் வீரப்பராக்கிரமத்தில் அர்ஜுனனையும் நிகர்த்தவர் என்று போற்றும் பொன்னியின் செல்வர் மீது மோகங்கொண்டு ஒரு பேதைப்பெண் இம்மாதிரி செய்திருக்கலாம் அல்லவா?
0: பெண்ணே, சேனாதிபதி இங்கே இந்த சமயம் இருந்திருந்தால் ஒருவேளை அவ்வாறு சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் மனத்திலும் என் மனத்திலும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமில்லை.
2: ஐயா, பழையாறை அரண்மனையில் வானதி தேவி என்று வீரர் குலத்து இளவரசி ஒருத்தி இருக்கிறாளே, அவளை பற்றியும் அப்படித்தான் சொல்வீர்களா?
0: ஆம் ஆம், அதை நான் மறந்துவிடவில்லை. இந்த சேனாதிபதியும் என் தமக்கையும் சேர்ந்து அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள். சோழகுல சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பேதை பெண்ணுக்கும் அத்தகைய ஆசை ஒருவேளை இருக்கலாம்.
1: அதற்கு நான் பொறுப்பல்ல பூங்குழலி.
0: அது போகட்டும், நீ பார்த்தபோது கப்பல்கள் எங்கே இருந்தன என்று இளவரசர் கேட்டார்.
2: அதோ அதோ அந்த முனையில்தான் நின்று கொண்டிருந்தன. எனக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது என்றாள் பூங்குழலி.
0: அதனால் என்ன, கொஞ்சம் அப்பால் இப்பால் நகர்ந்து சென்று நிற்கக்கூடும் அல்லவா?
2: எல்லாவற்றுக்கும் கடற்கரை வரையில் போய் பார்த்து விடுவோம் என்றார் இளவரசர். கப்பல்கள் போயிருந்தால் நல்லதாய் போயிற்று, இப்பொழுது எதற்காக போய் தேட வேண்டும் என்றாள் பூங்குழலி.
0: ஆஹா, நீ அப்படி நினைக்கலாம், ஆனால் எனக்கு அதைப்போல் ஏமாற்றம் தருவது வேறொன்றுமில்லை என்றார் இளவரசர். 300 வருஷத்துக்கு முன்னால் இலங்கை இளவரசனாகிய மானவன்மன் காஞ்சிபுரத்தில் வந்து சரண் புகுந்திருந்தான். அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டுத் தருவதற்காக மாமல்ல சக்கரவர்த்தி ஒரு பெரும் படையை அனுப்பினார். அவர் அனுப்பிய படைகள் இந்த பிரதேசத்திலேதான் வந்து இறங்கின. அந்த சமயம் தொண்டைமான் ஆறு உள்ள இடத்தில் ஒரு சிறிய ஓடைதான் இருந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் படைகள் இறங்குவதற்கும் சௌகரியமாவதற்கு இந்த ஓடையை வெட்டி ஆழமாக பெரிதாக ஆக்கினார்கள். பிறகு அந்த ஓடை தொண்டைமான் ஆறு என்று பெயர் பெற்றது. முகத்வாரத்தின் அருகில் அந்த நதி வளைந்து வளைந்து சென்றது. இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருந்தன. இதனால் கடலிலிருந்து பார்ப்போருக்கு தெரியாதபடி கப்பல்கள் நிற்பதற்கு வசதியாக இருந்தது. அவ்வாறு பூமிக்குள் ஆறு புகுந்து தண்ணீர் நிறைய தேங்கியிருந்த இடம் ஒன்றிலேதான் இளவரசரை சிறைப்பிடிக்க வந்த மரக்கலங்களை பூங்குழலி பார்த்திருந்தாள். முதலில் பார்த்த இடத்தில் அந்த மரக்கலங்கள் இப்போது காணப்படவில்லை. அதாவது பாய்மரங்கள், கொடிகள் முதலியவை தென்படவில்லை. அந்த இடத்தை மேலும் நெருங்கி பார்த்தபோது ஒரு அதிசயமான காட்சி புலப்பட்டது. கப்பல் ஒன்று வெள்ளத்தை விட்டு அதிக தூரம் பூமிக்குள்ளே சென்று சேற்றிலே புதைந்து போயிருந்தது. அதன் பாய்மரங்கள், கொடிகள் முதலியவை ஒடிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அதில் மனிதர்கள் யாரும் இருந்ததாகத் தெரியவில்லை. 2 நாளைக்கு முன்னால் அவள் பார்த்த கப்பல்களிலே அது ஒன்று என்பது பூங்குழலிக்கு நன்கு தெரிந்தது. இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கென்று வந்த கப்பல்களில் ஒன்று அதுவே சேற்றிலே சிறைப்பட்டு கிடப்பதைக் கண்டு பூங்குழலி ஆச்சரியக் கடலில் மூழ்கினாள். இளவரசர் யானையின் காதில் மந்திரம் மோதினார். யானை படுத்தது. இருவரும் அவசரமாக அதன் முதுகிலிருந்து இறங்கினார்கள். கரை தட்டி மணலில் புதைந்திருந்த மரக்கலத்தின் அருகில் சென்று பார்த்தார்கள். அந்த கப்பலின் கதி பார்க்க பரிதாபமாயிருந்தது. பாய்மரங்கள் தாறுமாறாக உடைந்து கிடந்தன. ஒருவேளை அந்த உடைந்த கப்பலுக்குள்ளேயோ அல்லது அக்கம்பக்கத்திலோ யாராவது இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தார்கள். இளவரசர் கையை தட்டி சத்தம் செய்தார். பூங்குழலி வாயை குவித்து கொண்டு கூவி பார்த்தாள். ஒன்றுக்கும் பதிலில்லை. இருவரும் தண்ணீரில் இறங்கிச் சென்று கப்பலின் விளிம்பை பிடித்து கொண்டு ஏறினார்கள். கப்பலின் அடிப்பலகைகள் பிளந்து தண்ணீரும் மணலும் ஏராளமாக உள்ளே வந்திருந்தன. ஒருவேளை அதை நீரிலே தள்ளிவிட்டு கடலில் செலுத்தலாமோ என்ற ஆசை நிராசையாயிற்று. அந்த கப்பலை அங்கிருந்து தண்ணீரில் நகர்த்துவது இயலாத காரியம். கரையில் இழுத்து போடுவதற்கு ஒரு யானை போதாது. பல யானைகளும் பல ஆட்களும் வேண்டும்.

0: அதைச் செப்பனிட பல மாதங்கள் மரக்கல தச்சர்கள் வேலை செய்தாக வேண்டும். சிதைந்து கிடைந்த பாய்மரங்களுக்கிடையே சிக்கியிருந்த புலிக்கொடியை இளவரசர் எடுத்து பார்த்தார். அது அவருக்கு மிக்க மனவேதனையை அளித்தது என்று நன்றாய்த் தெரிந்தது. பூங்குழலி, நீ பார்த்த கப்பல்களில் ஒன்று இதுதானா என்று கேட்டார். அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னொரு கப்பல் அடியோடு முழுகி தொலைந்து போய்விட்டது போலிருக்கிறதே என்றாள் பூங்குழலி. அவளுடைய குரலில் குதூகலம் துணித்தது. என்ன இவ்வளவு உற்சாகம் என்று இளவரசர் கேட்டார். தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்கு வந்த கப்பல்கள் முழுகி தொலைந்து போனால் எனக்கு உற்சாகமாக இராதா என்றாள் பூங்குழலி. நீ உற்சாகப்படுவது தவறு சமுத்திரகுமாரி. ஏதோ விபரீதமாக நடந்து போயிருக்கிறது. புலிக்கொடி தாங்கிய மரக்கலத்துக்கு இந்த கதி நேர்ந்தது எனக்கு வேதனை அளிக்கிறது. இது எப்படி நேர்ந்தது என்றும் தெரியவில்லை. இதிலிருந்த வீரர்களும் மாலுமிகளும் என்ன ஆனார்கள்? அதை நினைத்தால் என் மனம் மேலும் குழம்புகிறது. இன்னொரு கப்பல் முழுகிப்போயிருக்க வேண்டும் என்றா சொல்லுகிறாய்? முழுகிப்போயிருக்கலாம் என்று சொல்லுகிறேன். முழுகிப்போயிருந்தால் ரொம்ப நல்லது.
1: நல்லதில்லவே இல்லை. அப்படி ஒரு நாளும் இராது. இந்த கப்பலின் கதியை பார்த்துவிட்டு இன்னொரு கப்பல் அப்பால் நிறைய தண்ணீர் உள்ள இடத்துக்கு போயிருக்கலாம். இந்த கப்பல் ஏன் இவ்வளவு கரையருகில் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. சோழ நாட்டு மாலுமிகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கப்பல் விட்டு பழக்கமுள்ள பரம்பரையில் வந்தவர்கள். அவர்கள் இத்தகைய தவறு ஏன் செய்தார்கள்? எப்படியும் இதிலிருந்தவர்கள் தப்பி பிழைத்திருக்க வேண்டும். ஒன்று மற்ற கப்பலில் ஏறி போயிருக்க வேண்டும். வா, போய் பார்க்கலாம்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேர்களே, இன்ப வேதனை இந்த தொடரை மையமாக கொண்டு பூங்குழலியை இயக்கிக்கிட்டு வரார் கல்கி. வந்தியத்தேவனை கால்கடுக்க ஓட வச்சு பாய்ச்சல் காட்டி சேத்துக்குழியில விழ வச்சா. கொஞ்சம் அலறு விட்டுட்டு கரையேத்தி விட்டா. தனக்கு எதிர வந்து காதலன்னு சொல்லியிருந்தா சேந்தனமுதனுக்கும் அதே கதிதான். ஆண்கள் ரொம்ப பொல்லாதவருங்க. கண்டாலே எனக்கு பிடிக்காது. காரணம், பொய்யும் பொன சுருட்டுமே அவங்க வேலை. இப்படி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆண்களை, குறிப்பாக நாகரிக வாழ்க்கை நடத்துகிற ஆண்களை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காண்ற கொடு வெறி இருப்பதை பார்த்துக்கிட்டு வந்தோம். நடு ராத்திரியில கொள்ளிவாய்ப்பு சாச நாடகத்தை ரசிச்சு வல்லவரையனை குழப்பிட்டு விஷயத்துக்கு வந்தா படிப்படியாக கேள்விகள் வளர்ந்ததை இங்கே நினைவு கூர்வோம். சக்கரவர்த்திக்கு உடம்பு சரியில்லையாமே உண்மைதானா? சீக்கிரத்தில் இறந்து போயிடுவார்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஒருவேளை இறந்து போனா அடுத்தபடி பட்டத்துக்கு யார் வருவாங்க? மதுராந்தகர் இப்போ ராஜ்யம் வேணும்னு சொல்றாராமே. பெரிய மனுஷங்க பலர் அவர் கட்சியில் இருக்காங்களாமே. சுந்தர சோழர் திடீர்னு இறந்து போனா என்ன ஆகும்? தான் தெளிவா இருந்தாலும் மற்றவங்களை குழப்பி துன்புறுத்துறா. இவ வாழ்க்கையில தேய் பெற வளர் பெற இப்படி முரண்பாடான போக்குக்கு என்ன காரணம்னு வந்தியத்தேவன் சிந்திச்சதும் நினைவிருக்கும். பூங்குழலியின் அகக்கடலை பொங்கச் செய்யும் பூரண நிலவு பொன்னியின் செல்வர், இது தெளிவாயிடுச்சு. சோழ சாம்ராஜ்யம் அவருக்கு வராது. வலிய வந்த ரத்தனத்தீவின் சிம்மாசனத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்ப வேற எதுலதான் ஆசை? கடல் கடந்து பல நாடுகளுக்கு போகணும். அந்தந்த நாட்டு மக்களை பார்த்து பேசணும். நல்லது. நாம் பார்த்ததா சொன்ன இடத்துல இப்போ அந்த மரக்கலங்களை காணுமே. கவலைப்படாத. பொய் சொல்லி என்னை அழைச்சிக்கிட்டு வர எவ்வித முகாந்திரமும் இல்லை. முகாந்திரம் காரணம். இளவரசர் சொன்னதை கேட்டதும் மனசை திறந்து கொட்டிடுறா அந்த பெண். ஏன் இல்லை, காதல் காரணமாயிருக்கலாமே. இளவரசர் சொல்றார், சேனாதிபதி இங்கே இருந்திருந்தா அப்படி சந்தேகப்பட்டிருப்பார். ஆனா நம்ம ரெண்டு பேர் மனங்கள்லையும் அத்தகைய பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களுக்கு இடம் இல்லை. தெளிவான பதில். ஆனா இது விஷயமா ஒரே ஒரு வினா பாக்கி இருக்குது. பழையாறையில் வானதிங்கிற வீரர்குல இளவரசி பற்றியும் எப்படித்தான் சொல்வீங்களோ? புருவத்தை நெரிக்காம பதில் வருது. சேனாதிபதி, என் அக்கா, அந்த பெண், இவங்க வளர்த்துக்கிட்ட ஆசைகளுக்கு என்னை பொறுப்பாளி ஆக்க முடியாது.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: வானொலிக்கு 90.
5: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய

ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். மனம் விரும்புதே உன்னை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிஹரன், பவதாரிணி.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயு ஆக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவிக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவிக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவிகவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல்

0: ஒத்தி வைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அடைய பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7:00 வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல்

தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக்கு அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக்கு அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா்.

0: திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக்கு அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக்கு அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40, 10:00 ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் கோகுலம் என்ற படத்திற்காக உன்னிமேனன் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் பெரும்பான்மைக்கும் அதிகமாக 26 வாக்குகள் கூடுதலாக பெற்று 144 வாக்குகள் ஆதரவுடன் நிறைவேறியது. இதற்கு அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டு திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அணி ஆதரவு தெரிவித்ததே காரணம். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் ஆதரவு அளித்த உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய முதலமைச்சர், தமது அரசு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் செயல்படும் என்றும், முந்தைய அரசுகள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் உறுதியளித்தார். சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் கூறி பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநில அரசின் மீது இப்பேரவை நம்பிக்கை கொண்டுள்ளது எனும் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து இதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசுகையில், அரசுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி தமது கட்சி கொள்கைகளின்படி தான் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி, காங்கிரஸ் உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் திரு ஷாஜகான், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் ஆகியோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக உறுப்பினருமான திரு எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தம், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் தீர்மானத்தை எதிர்த்து பேசினார்கள். பின்னர் பகுதி வாரியாக எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்ததும் பேரவை நுழைவு வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போர், எதிர்ப்போர் மற்றும் நடுநிலை வகிப்போர் ஆகியோரை தனித்தனியாக அழைத்து பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்து வாக்கெடுப்பு நடத்தினார். முன்னதாக விவாதத்தில் பேசிவிட்டு திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துவிட்டு தமது கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். அவருடன் தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பிஜேபி மற்றும் பாமக உறுப்பினர்கள் நடுநிலை வகித்து அவையில் அமர்ந்திருந்தனர். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவின் 22 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து 1 வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி நீதிமன்ற தடை உத்தரவுபடி இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதன் பின்னர் அறிவிப்பை வெளியிட்ட பேரவைத் தலைவர், முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும், 5 வாக்குகள் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தார். அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக அறிவித்து முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் பேரவை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உரையாற்றினார். 1967 மற்றும் 1977 தேர்தல்களின் மூலமாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தலின் மூலம் தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தான் உறுதியாக கூறி வந்த நிலையில்

0: மக்களும் தன்மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். வாகை சூடும் வரலாறு மீண்டும் திரும்பியதாக தெரிவித்த முதலமைச்சர், விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாகவும் ஒருவிரல் புரட்சி விசில் புரட்சியானது என்றும் கூறினார். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% ஒரு 1,72,26,268 வாக்குகளை அளித்து தமிழக வெற்றி கழகத்தை தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நூலிடையில் தனிப்பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருப்பதால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் கருதினால் அது மகிழ்ச்சியே என்று தெரிவித்த முதலமைச்சர், இது சிறுபான்மை அரசுதான், அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசாக செயல்படும் என்றார். பெண்கள், குழந்தைகள், முதியோர், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமான அரசுதான் இந்த அரசு என்றும், அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது என்பது இன்று கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு, சாமானியர்களுக்கான அரசு, சாதி மத எல்லைகளை கடந்த அரசு என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இது பண்பாடு காக்கும் அரசு, பண்பட்ட அரசு என்றும், அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு என்றும் கூறினார். இந்த அரசு பதவிக்காக, அதிகாரத்திற்காக அமைந்த அரசு அல்ல, நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு, அதிகாரத்தை காட்டி மிரட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம், அதுவே தங்களின் ஒரே நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்தார். முன்னதாக தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்துள்ள தாவிகாவிற்கு 35% வாக்குகளே கிடைத்திருப்பதாகவும், மீதமுள்ள 65% மக்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். கடந்த திமுக ஆட்சியின் போது செயல்படுத்திய மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தலைமையிலான ஆட்சியின் போது நடைபெற்ற சில திட்டங்களை எடுத்துக் கூறியதுடன் வெளிப்படை தன்மையுடன் தூய ஆட்சியை நடத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆட்சியை அவர் நடத்துவார் என்று தாம் நம்புவதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ள 47 உறுப்பினர்களில் சிலரிடம் ஆசை வார்த்தைகள் கூறியதன் விளைவாக அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் அதற்கு இடமளிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி பேச தொடங்கிய போது திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அஇஅதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை அமைதிப்படுத்திய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், யார் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவரின் உரிமை என்றும், அதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த அரசுக்கும், அரசு கொண்டு வந்துள்ள நம்பிக்கை தீர்மானத்திற்கும் அஇஅதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார். தீர்மானத்திற்கு எதிராக பேசிய உறுப்பினர்கள் சிலர், இந்த அரசு உண்மையான மதச்சார்பற்ற அரசாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். கடந்த 3 நாட்களாக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரை மிகவும் சுமூகமாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தி வைத்தார். பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் MRC கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, ஃபர்னில், காந்தல் முக்கோணம், பிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பிவிடப்படும். இக்காரணத்தைக் கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோழிப்பண்ணை, புதுமந்து வழியாக சீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான 6 மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட

0: பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல் திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ மும்பை நியூயார்க் தில்லி ஷாங்காய் சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 2வது இடத்தையும் 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் 3வது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய் 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது

0: ₹1,500 விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்படப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும், சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர்

0: சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:15 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மக்கிய தென்னை நார்கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்வோம். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்தும் மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்கும். மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தும். நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமயமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலை நிறுத்தல் ஆகிய வினைகள் இதில் உள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கும். இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நார்கழிவானது மணலோடு கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்பின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றது. அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண்வளத்திற்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதுக்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோ தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இந்த மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கும். 3% வேப்ப எண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் ஒன்றுக்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தை சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண் வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண் வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை படைத்தவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்க்கலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டு இலைகளை கொண்ட இவை எப்போதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தழை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ தழைகளை பெறலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.
2: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை

0: பொன்னி, அங்க பாரு புள்ள, நம்ம கிராமம் தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அழகான நம்ம கிராமத்தோட மண் வாசனைய நாம சுவாசிக்க போறோம்.
1: நிச்சயமா மச்சான், லட்சியத்தோட வர நம்மள நம்ம கிராமம் பச்சை பசேல்னு பட்டாட விருத்தது போல நம்மள வரவேற்குது.
0: ரொம்ப அழகா சொன்ன பொன்னி. இங்க வீசுற இந்த காத்து என் ஆகாயத்துல பறக்குற காத்தாடி போல இல்ல மாத்திடுச்சு. மனசுக்குள்ள அம்புட்டு சந்தோஷமா இருக்கு புள்ள.
2: அட, இது என்ன சத்தம்? அடடே, டிராக்டர் வருது. அதானே இந்த சத்தம்? அது என்ன, வண்டி முழுக்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு. கட்டிலு, மேசை, இதெல்லாம் விற்பனை செய்யறாங்களோ? சரி சரி, ரொம்ப நாளா சாஞ்சிக்கிறா போல நாற்காலி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ போய் வண்டியை நிறுத்தி நாற்காலி 80 ரூபான்னு கேட்டு பார்ப்போம்.
0: தம்பி, வண்டிய பொறுமையா ஓட்டிட்டு போப்பா, பாதையில ஆடுக போயிட்டு இருக்கு பாரு.
2: ஏன்பா வண்டிக்காரரே, வண்டிய கொஞ்சம் நிறுத்துங்களேன்.
1: மச்சான், அங்க பாருங்களே, அந்த அக்கா ஓடி வராங்க. கொஞ்சம் வண்டிய நிறுத்த சொல்லுங்க.
0: தம்பி தம்பி, வண்டிய நிறுத்துப்பா, அந்த அக்கா கிட்ட என்னன்னு கேப்போம்.
1: ஆமாங்க மச்சான்.
2: அப்பாடா, ரொம்ப நன்றிப்பா வண்டிய நிறுத்தினதுக்கு.
1: பரவாயில்லக்கா, இருக்கட்டும். ஆமா, என்ன விஷயமா வண்டிய நிறுத்தினீங்க?
2: அது ஒண்ணும் இல்லம்மா, வண்டியில நாற்காலி இருக்கே, அது 80 ரூபான்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன்.
1: அக்காக்கா, இந்த பொருள் எல்லாம் வியாபாரத்துக்கு இல்ல, இதெல்லாம் பட்டணத்துல இருந்த எங்க வீட்டு பொருளுங்க. நாங்க இப்போ கீழனூர்ல இருக்கிற எங்க பாரம்பரிய வீட்டுக்கு குடி போக போறோம், அதுக்கு தான் இது எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்.
2: அடடா, அப்படியா சேதி? இது தெரியாம நான் உங்ககிட்ட நாற்காலி கேட்டு விட்டேன். மனசுல எதுவும் நினைச்சுக்காதம்மா.
1: அடே, இதுல என்னக்கா இருக்கு? ஊருன்னு இருந்தா 4 பொருட்களை வியாபாரத்துக்கு கொண்டு தானே வருவாங்க.
2: ஆமா, கீழனூர்னு சொன்னீங்களே, யார் வீட்டு உறவுக்காரங்கம்மா நீங்க?
1: அக்கா, பவுனு பாட்டி இருக்காங்கல்ல?
2: ஆமா, நம்ம பவுனு தாயி. அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்?
1: அவங்க பேத்தி தான் நானு, இவரு என் வீட்டுக்காரரு.
2: அடடே, மாறி என்ன பொண்ணா நீ, இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சுமா?
0: பொன்னி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் அந்த கடையில டீ வாங்கிட்டு வரேன்.
2: ஆமா, உன்னைய பட்டணத்துல இல்ல கட்டி

0: தாங்க, இப்ப என்ன நம்ம ஊருக்கா வந்திருக்க?
1: அக்கா, எனக்கும் என் மச்சானுக்கும் விவசாயம் பார்க்கணும்னு நீண்ட நாள் கனவு. அதுலயும் காய்கறி தோட்டம் அமைச்சு இயற்கை முறையில தோட்டத்து வேலைகளை பார்த்து மனம் குளிர விற்பனை செஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம அழகான கிராமத்துக்கு வந்திருக்கோம்.
0: ஏமா இம்புட்டு பேசுறியே, உன் பேர் என்ன?
1: பொன்னிக்கா. உங்க பேரு?
0: என் பேரு மருதாணிமா. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா காய்கறி தோட்டம் அமைக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, நான் கூட பூச்செடிகளை வளர்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அரும்பு விட்டுருக்கு, அதான் கேட்டேன்.
1: இங்க பாருங்கக்கா, காய்கறி செடிகளை வளர்க்கறது இன்னைய காலகட்டத்துல ரொம்பவே அவசியமா இருக்கு. மனிதர்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த காய்கறிகளில் இருக்கிற சத்துக்கள் அவசியமா தேவைப்படுது. அதனால தான் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கலான்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான விவரங்களையும் ரேடியோவில் தொடர் நிகழ்ச்சியாக சொல்ல போகிறாங்க. அதை கேட்டாலே போதும், நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும், தன்னம்பிக்கையும் வந்துடும்.
0: பொன்னி, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கம்மா. நானும் காய்கறி பயிர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு என்னக்கா, வண்டியில் ஏறுங்க, இப்போ நிகழ்ச்சி வர நேரம்தான். விவரத்தை கேட்டுக்கிட்டே ஊருக்குள்ள போவோம்.
0: சரிம்மா.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
3: உங்களுக்கே தெரியும், வேளாண் அறிவியல் மையங்கள்ன்றது விவசாயிகளுக்கு தேவையான புதிய புதிய தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான புதிய ரக விதைகள் செடிகள் எல்லாம் கொடுத்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றிட்டு வரோம். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வேளாண் அறிவியல் மையம் கீழ்நெல்லியில் 1991 வருஷத்துலேருந்து தொடர்ந்து 33 வருடங்களாக விவசாயிகள் நலனுக்காக தொடர்ந்து நிறைய தொழில்நுட்ப உதவிகள் தொழில் முனைவரை உருவாக்கியிருக்கோம். அந்த வகையில் இன்னிலிருந்து வானொலி பண்ணை பள்ளி, திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையம், அதேபோல் அகில இந்திய வானொலி இணைந்து காய்கறி பயிர்களில் பண்ணைப்பள்ளி, வானொலி பண்ணைப்பள்ளி என்ற தொடர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடர் வானொலி பண்ணைப்பள்ளியில் காய்கறியோட முக்கியத்துவம், அதே மாதிரி காய்கறிகளுக்கு தேவையான மண் வளம் என்னென்ன, அதுக்குண்டான மேலாண்மை தொழில்நுட்பங்கள், காய்கறி பயிர்களோட சாகுபடி, அதோட பருவம், ரகங்கள், அது மட்டும் இல்லாமல் நாற்றங்கால் குழித்தட்டு மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து, காய்கறி பயிர்களில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பூச்சி என்னென்ன, நோய்கள் என்னென்ன, அதுக்கு தேவையான தீர்வுகள், அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகளில் என்னென்ன பங்கு வகிக்குது காய்கறி பயிர்களில், இதை பற்றின ஒரு விரிவான தொழில்நுட்பங்கள் சார்ந்த உரைக்கு வந்து எங்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடுத்த 13 வாரங்கள் விரிவுரை ஆற்ற உள்ளார்கள். விவசாயிகள் இந்த வானொலி பண்ணைப்பள்ளியை கேட்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு முதல் வானொலி பண்ணைப்பள்ளி. காய்கறி பயிர்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு மிக முக்கியமான வருமானம் தரக்கூடிய பயிர்னு சொல்கிறோம், உணவை மருந்துன்னு சொல்கிறோம். நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி உணவை மருந்து, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே வந்து நம்ம உடல் வந்து வெளிப்படுத்துது. ஸோ இந்த முதுமொழிக்கு மிகச்சரியான உதாரணம் சொன்னால் காய்கறி பயிர்களில் சொல்லலாம். ஸோ உலகளவில் பார்த்திங்கன்னா உணவு பழக்கங்கள் நிறைய மாறிட்டு வருது, பட் காய்கறிகளுக்கு மட்டும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளனன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி உரையில் பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள்னால் என்ன, அவற்றின் வரலாறு, என்னென்ன வகைகள் இருக்குது, அதே மாதிரி விவசாயம் சார்ந்த காய்கறி பயிர்கள் என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது, ஏற்றுமதி என்னென்ன பண்ணலாம், தொழில்நுட்பம் சார்ந்த வாய்ப்புகள் என்னென்னு இருக்கு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் உடல்நலம், பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த முக்கியத்துவம், காய்கறி பயிர்களோட முக்கியத்துவம் குறித்தும் இன்றைக்கி பேசலான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து உலக அளவில் வந்து சீனாவுக்கு அடுத்து காய்கறி பயிர்களில் ரெண்டாவது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 200 மில்லியன் டன் அளவுக்கு காய்கறி பயிர்களை உற்பத்தி செஞ்சிட்ருக்கோம் நம்ம இந்தியா முழுக்க. தமிழ்நாடும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 30% காய்கறி பயிர்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி உள்நாட்டு தேவைகள் போக நிறைய வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கோம். முதல்ல காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா மனித உணவாக பயன்படுற தாவரங்களோட உண்ணத்தக்க பாகங்கள் தான் காய்கறி பயிர்கள்னு சொல்கிறோம். இதில் வேர் இருக்குது, தண்டு இருக்குது, இலை இருக்குது, பூ இருக்குது, காய், அது இல்லாமல் கிழங்கு இருக்குது, விதையும் சில சமயத்தில் நம்ம உணவு

உட்கொண்டுட்டு வரோம். 10,000 வருஷத்துக்கு முன்னாவே பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து காய்கறிகளை பயிரிட தொடங்கினான்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். காய்கறி பயிர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடிய தாவரங்களாக பார்க்குறோம். ஸோ இந்த காய்கறி பயிர்களில் என்னென்ன வகைப்பாடுன்னு பார்த்தோம்னா, ஸோ உண்ணும் பாகத்தை வச்சு கிட்டத்தட்ட 4 வகையில் பிரிக்கிறோம். இலை மூலமாக உள்ள காய்கறிகள் பார்த்தோம்னா முட்டைக்கோசு சொல்கிறோம், அதே மாதிரி கீரை வகைகள், அதே மாதிரி பசலக்கு

பிரிக்கிறோம். இலை மூலமாக உள்ள காய்கறிகள் பார்த்தோம்னா முட்டைக்கோசு சொல்கிறோம், அதே மாதிரி கீரை வகைகள், அதே மாதிரி பசலக்கீரை ஒரு மிக முக்கியமான ஒரு காய்கறி பயிர்கள் இலை சார்ந்த உண்ணும் பாகத்தில் எடுத்துக்கணும்னா. இதோட சிறப்பு பார்த்தோம்னா இதில் விட்டமின் கே சத்து நிறைஞ்சிருக்கு. எல்லா கீரைகளிலும் விட்டமின் கே சத்துன்ற சத்து வந்து மிக அதிக அளவில் கீரை வகை காய்கறி பயிர்களில் இருக்குது. அதேமாரி வேர் அல்லது கிழங்கு உண்ணும் பாகத்தை எடுத்தோம்னா கேரட்டு, பீட்ரூட்டு, அதே மாதிரி வந்து முள்ளங்கி வந்து சொல்கிறோம். கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட்லாம் சாப்பிடும்போது புற்றுநோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்ட ரகங்கள். இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியை சாப்பிட்றது மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து தற்காத்து கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வெங்காயத்தண்டு சொல்கிறாங்க, அஸ்பராகஸ், அதுவும் ஒரு கீரை வகைகளில் சொல்கிறது. இதில் வந்து ஃபோலிக் அமிலம் நிறைய இருக்கும். ஃபோலிக் அமிலம் உங்களுக்கே தெரியும், இதய நோய்களுக்கு ஒரு மாற்று மருந்தெல்லாம் வந்து இந்த தண்டுலேருந்து தான் தயாரிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, ஸோ இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் உடலில் இருக்கிற நச்சை வந்து நீக்க தொடர்ந்து இதை இந்த காய்கறி வகைகளை பயன்படுத்தும் போது உடலில் சேர்ற நச்சுக்களை வந்து நீக்கிறதுக்கு இந்த காய்கறிகள் பயன்படுது. அதே மாதிரி காய் எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி, வெண்டை, புடலங்காய் இதெல்லாம் வந்து சொல்கிறோம். தக்காளியில் முக்கியமாக லைக்கோஃபீன்ற ஒரு அல்கலாய்ட் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய வந்து உடல் நலத்துக்கு நன்மை சார்ந்த காய்கறி வகைகளில் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து காய்கறி பயிரில் என்னென்ன வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா வேளாண் சார்ந்த வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா சிறு தொழில் முனைவோர் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச முதலீடு ஒரு 5000-10000 ரூபாவில் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 சதுரடியில் நகர்ப்புறத்தில் நிறைய காய்கறி பயிர்களுக்கான தேவை. நகர்ப்புறத்தில் பார்த்தோம்னா இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு லேசினஸ், அதாவது ஒரு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் காய்கறி கிடைக்கிதுன்னா அதை போய் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு லேசினஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நகர்ப்புறங்களில் இப்போ மிட் டவுனில் கூட நிறைய விவசாயிகள், அதே மாதிரி பெண்கள், சுய உதவி குழுக்கள், அதே மாதிரி வந்து எஃபிஓஸ்ன்னு சொல்லக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு லீஸுக்கு லேண்ட் எடுத்துகிட்டு விவசாயிகள் அன்றாட தேவைக்கு காய்கறிகளை பயிரிட்டு மாதம் கிட்டத்தட்ட 30,000-40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி காய்கறி பயிர்கள் வந்து ஒரு 1000-2000 சதுரடியில் பயிரிட்டு அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணோம்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரசாயனம் இல்லாத காய்கறிகள்னு சொல்கிறோம், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30%-40% வந்து கூடுதல் விலை கொடுக்குறாங்க. ஸோ எந்த ரசாயன உரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் இயற்கை முறையில் விளைவித்த காய்கறி பயிர்களுக்கு கண்டிப்பாக வந்து கூடுதல் விலை கிட்டத்தட்ட 30%-40% கூடுதல் விலை பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண தக்காளி வந்து ஒரு கிலோ சீசன் இல்லாத சமயத்தில் 20-25 போகுதுன்னா ஆர்கானிக் முறையில் விளைவிச்ச தக்காளிக்கு வந்து மார்க்கெட் விலை பார்த்திங்கன்னா 40-60 ரூபா வரை வரைக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் இயற்கை முறையில் காய்கறி பயிர்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக நமக்கு வந்து அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணும்போது காய்கறி பயிர்களில் பயிரிடும் போது சொட்டு நீர் பாசன முறைகளை நிறைய சொல்கிறோம். கிட்டத்தட்ட இந்த சொட்டு நீர் பாசன முறைகள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு 40-50% தண்ணியை வந்து சேமிக்க முடியும். அதே மாதிரி விளைச்சலும் நம்ம தேவை அறிஞ்சு நம்ம தண்ணி பாய்ச்சும் போது 150% அதிகமாக விளைச்சலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த பெரிய வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நகர்ப்புறங்களில் வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்கிறோம். சின்ன சின்ன அந்த தொட்டியில் வந்து ஒரு 20-30 தொட்டி வாங்கி அதுக்கு அந்த க்ரோ பேக்னு சொல்கிறோம். அதில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் நீங்கள் பயிரிட பண்ண முடியும். கத்திரி, வெண்டை, தக்காளி, அதே மாதிரி வந்து கீரை வகைகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து மூலிகை பயிர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து கூடிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுத்து நீங்கள் அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி பதனிடுதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் சம்பந்தமான வாய்ப்புகள் பார்த்தோம்னா இப்போ வந்து உடனடி அதாவது ரெடிமேட் கீரைன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு முறை இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, இண்டிவிஜுவல் குயிக் ஃப்ரீசிங் தொழில்நுட்பம் IQF-னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா -30-40°C அந்த காய்கறியை உறைய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-10 மாதம் வரைக்கும் நீங்கள் சேமித்து நல்ல ரேட் வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் விற்க முடியும்.
ஸோ இதன் மூலமாக லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கிற காய்கறி பயிர்களை விட இன்றைக்கி வந்து இந்த மூலமாக ஐக்யூஎஃப் மூலம்

நீங்கள் விற்கும்போது கிட்டத்தட்ட 50%லேருந்து 60% வருமானம் கூடுதலாக பார்க்க முடியும். அதே மாதிரி தக்காளி பல்ப்புன்னு சொல்கிறோம், தக்காளி பியூரின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாத சமயங்களில் தக்காளி வாங்கி நிறைய வாங்கி இந்த மாதிரி பல்ப்பு பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி விற்கும்போது உங்களுக்கு இதை வந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம், எதுவும் கெட்டு போகாது. இதன் மூலமாக பண்ணும்போது நீங்கள் தக்காளியை டைரெக்டாக சேல் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60%லேருந்து 70% கூடுதல் வருமானம் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு சிப்ஸு, இது வந்து வறுத்தெடுத்து கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் உருளைக்கிழங்காக விற்கும் போதை விட கிட்டத்தட்ட 70% கூடுதல் வருமானம் இந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி காய்கறி பவுடர் நிறைய இப்போ வருது, கீரையில் பவுடர் பண்ணுறாங்க, முருங்கையில் பவுடர் இருக்குது, கேரட் பவுடர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான உணவு சூப்பு கலவைகளில் நிறைய காய்கறி பயிர்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த கேரட் பவுடர், முருங்கை பவுடர், கீரை பவுடர்லாம் இப்போ நிறைய வந்து விவசாயிகளும் தொழில் முனைவோரும் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏற்றுமதியின்னு பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா 2023-24 இந்திய காய்கறி ஏற்றுமதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் டாலர்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட்டில் முதன்மையான கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யுனைடட் அரபு எமிரேட்ஸ், அதே மாதிரி சவுதி அரேபியா சொல்கிறாங்க, வங்கதேசம் சொல்கிறோம், நேபாளம், அதே மாதிரி யுனைடெட் கிங்டம், லண்டன் முதலான யூகேவுக்கு நிறைய வந்து காய்கறி பயிர்கள் சப்ளை ஆகுது. அதே மாதிரி அதிக ஏற்றுமதியாகும் காய்கறி பயிர்கள் பார்த்தோம்னா வெங்காயம் கிட்டத்தட்ட 4000 கோடி 1 வருஷத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். உருளைக்கிழங்கு நிறைய கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி தக்காளி பூரி, முருங்கை, சவரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோடி அளவுக்கு இங்கேருந்து ஏற்றுமதியும் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி தொழில்நுட்ப வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஹைட்ரோஃபோனிக்ஸ், அதாவது மண்ணில்லாத முறையில் காய்கறி பயிர்கள் சாகுபடின்ற முறை வந்து, ஸோ வெர்டிக்கல் ஃபார்மிங்கோடு சேர்ந்து நகர்ப்புறங்கள்லேயும் ஈவன் கிராமப்புறங்கள்லையுமே இப்போ வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மைக்ரோ கிரீன்ஸ், மண் இல்லாமல் 15 நாளில் நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி பயிர்கள், மூலிகை பயிர்கள்லாம் வளர்த்து அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது நகர்ப்புறங்களில் இதுக்கு பெரிய டிமாண்ட் வந்திருக்கு. ஸோ மைக்ரோ கிரீன்ஸ்க்கும் இப்போ வந்து பெரிய டிமாண்ட், அதுவும் ஹைட்ரோஃபோனிக்ஸில் பண்ணும்போது ஒரு 10-15 நாள் தான் நீங்கள் வந்து இதை வந்து பராமரிக்க நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, அதுக்கு பெரிய வாய்ப்புகள் இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி வெர்டிக்கல் ஃபார்மிங் சொல்லக்கூடிய அந்த க்ரோபேக் மூலமாக காய்கறி பயிர்கள் வளர்க்குற தொழில்நுட்பம் அர்பன் ஏரியாஸில் நிறைய பிரபலமாகிட்டு வருது. அதே மாதிரி இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்கிறோம், அது மூலமாக நிறைய சென்சார் வச்சு காய்கறி பயிர்களில் ட்ரிப்பு மூலமாக, அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது சென்சார் வச்சு உங்களுக்கு பயிருக்கு என்னென்ன தண்ணி எப்போ தேவை, சப்போஸ் ஏதாவது ஒரு பூச்சி நோயினா நீங்கள் அது மூலமாக மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி கொடுக்குற உர அளவு வந்து பயிர் வந்து சில சிம்டம்ஸ்லாம் காமிக்கும், அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த பயிருக்கு தேவையான உரங்களை வந்து கொடுக்கறது மாதிரியான சென்சார் பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இப்போ வந்து காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லா பொருளும் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அதே மாதிரி உள்ளூரில் ஃபார்ம் டு ஹோம்னு நிறைய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக காய்கறி பயிர்களை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இப்போ வந்தாச்சு. அது இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஒரு பயோ ஃபோர்டிஃபிகேஷன் ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, சத்துக்கள் மிகுந்த காய்கறிகள், அதாவது இப்போ வந்து நிறைய ரகங்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு, இரும்பு சத்து மிகுந்த கீரை, அதே மாதிரி துத்துநாகம் மிகுந்த சோளம்லாம் வந்து பயோ ஃபோர்டிஃபிகேஷனில் நிறைய ரகங்கள் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி இதை சார்ந்த நிதியுதவி அரசு திட்டங்கள்னு பார்த்தம்போது தோட்டக்கலை மிஷன், ஹார்டிகல்ச்சர் மிஷன் கீழே மத்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட இந்த காய்கறி பயிரிடுற விவசாயிகளுக்கு 50% மானியம் கொடுக்குறாங்க. இது வந்து வந்து ட்ரிப் இரிகேஷன், இந்த சொட்டு நீர் பாசனம் அமைச்சிக்கலாம், க்ரீன் ஹவுஸில் நீங்கள் வளர்க்கலாம், அதே மாதிரி நர்சரி, இது காய்கறி பயிர்களுக்கு தேவையான கத்திரி, வெண்டை, தக்காளியை உள்ள பயிர்களுக்கு நர்சரியும் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்களே வந்து சப்ளை பண்ண முடியும். இது வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் மிஷன்ற ஸ்கீமு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நபார்டு மூலமாக கிட்டத்தட்ட 5%-7% வட்டியில் சிறு விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு வந்து நர்சரி அமைக்கிறது, சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது, க்ரீன் ஹவுஸ் அமைக்கிறதுக்குன்னு நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இப்போது PMFME, பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ன்ற ஒரு ஸ்கீமில் வந்து காய்கறி பயிர்களை வேல்யூ அடிஷன் பண்ணி விற்க முடியும், மதிப்பு கூட்டி. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி எந்த செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க. மதிப்பு கூட்டுதல் சம்பந்தமான பயிற்சி அந்தந்த தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள், அந்தந்த வட்டார

0: வட்டாரங்களில் உள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அணுகுனீங்கன்னா இந்த திட்டத்திலையும் நீங்கள் பயன்பெறலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம், விவசாயிகள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இல்லாமல் விவசாயம் சார்ந்த காய்கறி பயிர்கள் சாகுபடி, அதே மாதிரி வந்து மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்புலாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலே 18 வகையான ஒருங்கிணைந்த பண்ணைய மாடல்களை வந்து நம்ம கேவிகே திருவண்ணாமலை அமைச்சிருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருமானம், ஆண்டு முழுவதும் வருமானம்ன்ற கான்செப்ட் தான். ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட வருமானத்தை இரட்டிப்பாகிற நோக்கத்தில் 18 மாதிரி ஐஎஃப்எஸ் மாடல்ஸ் வந்து இங்கே அமைச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்தந்த நிறைய தோட்டக்கலை சம்பந்தமான ஸ்கீம்ஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ்க்கு இருக்குது, ஈவன் வந்து தனியான விவசாயிகள் சிறு தொழில் தொடங்கக்கூடிய பெண்கள் சுயஉதவி குழுக்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சத்துக்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதில் விட்டமின் ஏ சக்தி பார்த்தீங்கன்னா கீரையில், அதே மாதிரி கேரட்டில், மிளகாயில் விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சின்னு பார்த்தோம்னா குடை மிளகாய், தக்காளி, பச்சை மிளகாயில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து அதிகம் உள்ள காய்கறிகள்னு பார்த்தோம்னா கீரை, அதே மாதிரி முருங்கை. முருங்கை இலை வந்து ஏற்கனவே சொன்னது போல் பவுடர் பண்ணி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் வந்து இரத்த சிவப்பணுக்களை வந்து நிறைய அளவில் உருவாக்கம் பண்ணுறது. அதேமாதிரி பொட்டாசியம், அதில் பார்த்திங்கன்னா உருளை, உருளைக்கிழங்கு, வெண்டை, முட்டைக்கோஸ்லாம் வந்து பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்து கொண்ட காய்கறி பார்த்திங்கன்னா அவரை, பீன்ஸு, புடலங்காய், கீரை வகைகளை சொல்லலாம். இது வந்து டைஜஷன், செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும். ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால், இல்லை உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது அது அதிகமாக சாப்பிட்றதால. அதே போல் நோய் தடுப்பில் நிறைய காய்கறிகள் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதய நோய் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பங்கு இலை காய்கறிகளில் சாப்பிட்றது மூலமாக கிட்டத்தட்ட 25% வந்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஸ்டடி ரீசன்ட் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே டைப் டயாபெட்டிஸ் நிறைய குழந்தைகளுக்கு வருது, பெரியவங்களுக்கு டைப் 2 டயாபெட்டிஸ் சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 இலை காய்கறிகள், இலை காய்கறிகள்னால் கீரை, அதே மாதிரி வந்து இந்த முட்டைக்கோசு, பூ காய்கறிகளை சாப்பிட்றது மூலமாக கிட்டத்தட்ட 14% வந்து டயாபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புற்றுநோய் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரக்கோலி, முட்டைக்கோசை வந்து அதிகம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான காய்கறி பயிர்கள் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கீரை வகைகள் நிறைய பண்ணுறோம். தக்காளி, முட்டைக்கோசு, கேபேஜ், அதே மாதிரி வந்து வெண்டை, கத்திரிக்காய், பீன்ஸு, காட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயிர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து சீசனில் விற்கிறதுக்கான ஒரு தேவை வந்து விவசாயிகள்கிட்ட நிறைய தேவைப்படுது. ஸோ இது திருவண்ணாமலை மற்ற மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியும் வந்தாச்சு. ஸோ நிறைய ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து கொரோனா காலங்களில் இந்த மாதிரி மொத்தமாக காய்கறியை உற்பத்தி பண்ணுற விவசாயிகள்ட்டேருந்து டைரெக்டாக வாங்கி அவங்க டைரக்ட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க. இப்போவும் வந்து நிறைய எஃபிஓஸ் வந்து எங்கெங்கே காய்கறி அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதை வாங்கி நேரடியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற வேலையும் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் காய்கறிகள் வந்து வெறும் உணவுப் பொருள் மட்டும் இல்லை, அவை ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுதுன்னு சொல்கிறோம்.
1: இதுவரை காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லை வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன மருதானிக்கா, காய்கறி தோட்டம் அமைக்கிறது எம்பிட்டு முக்கியம்னு இவங்க சொன்ன விவரங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா?
3: ஆமாமா, காய்கறி சாகுபடியில எம்பிட்டு விஷயங்க இருக்கா? இது முன்னமே தெரிஞ்சிருந்தா வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துல அழகான ஒரு காய்கறி தோட்டத்தை அமைச்சிருப்பேன்.
2: அக்கா, இப்பவும் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற இடத்துல நாளைக்கே காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்க, செடிகளும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு தேவையான இன்னும் பல விவரங்களும் தெள்ள தெளிவா நம்ம வானொலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: இது போதுமே காய்கறி பயிரை சிறப்பா சாகுபடி செய்ய. பொன்னி, உங்க லட்சியம் வெற்றி பெற இந்த அக்காவும் உனக்கு உறுதுணையா இருப்ப. அதோ தெரியுது பாருமா, அதுதான் என் வீடு. எப்ப வேணும்னாலும் நீ அக்கா வீட்டுக்கு வரலாம்.
2: நிச்சயமா அக்கா, விவசாயமே ஒற்றுமையின் வடிவம் தானே. நீங்களும் இந்த தகவல்களை உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அவங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விவசாய வேலைகள்ல உங்களுக்கு கை கொடுப்பாங்க, உறுதுணையாவும் நிப்பாங்க.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: சிறுதானியங்களின் மகத்துவத்தை அறிந்து கொள்வோம். சிறுதானியங்கள் மானாவாரியாக பயிரிடக்கூடிய பயிர்களாகும். குறைந்த வயதுடையவை, கடினமான தட்ப வெப்பநிலைகளையும் சத்துக்குறைவான மண் வகைகளையும் தாங்கி வளரக்கூடியவை. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டவை. மேலும் குறைந்த செலவில் பயிரிடப்பட்டு அதிக லாபம் தரக்கூடிய பயிர்களாகும். ஆகையால் பருவகால மாற்றத்திற்கு சிறுதானியங்கள் விவசாயிகளுக்கு ஏற்ற பயிர்களாகும். பழங்கால தமிழர்களின் மிக முக்கிய உணவுகளாக சாமை, வரகு, கேழ்வரகு அரிசி சோறு, கம்பு, சோள சுடு சோறு, சிறுதானிய கூழ் மற்றும் களி ஆகியவை இருந்தன. இதன் சுவை மற்றும் ஊட்டச்சத்து காரணமாக இன்றும் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் உண்டு வருகின்றனர். இதை பசி தாங்கி என்றும் அழைக்கின்றனர். அரிசி மற்றும் கோதுமையை காட்டிலும் சிறுதானியங்களில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ சிறப்பியல்புகள் நிறைந்துள்ளன. சிறுதானியங்கள் ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியமாகும். எனவே இவை ஊட்டச்சத்து தானியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சாமை, திணை, குதிரைவாலி மற்றும் கம்பில் மிக அதிகமான, அதாவது 10% மேல் நார்ச்சத்துக்கள் உள்ளன. மேலும் கம்பில் பாலை விட 2 மடங்கு புரதச்சத்தும் கேழ்வரகில் பாலை விட 3 மடங்கு கால்சியம் சத்தும் உள்ளது. கம்பில் அதிக அளவு நல்ல கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்பு மற்றும் துத்தநாக சத்துக்களும், சோளத்தில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், மக்னீசியம் மற்றும் ஃபோலிக் அமிலமும், கேழ்வரகில் அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியமும், குதிரைவாலியில் அதிக அளவு இரும்பு சத்தும், வரகில் மிக அதிகமாக நார்ச்சத்தும் ஃபோலிக் அமிலமும், பனிவரகில் அதிக மக்னீசிய சத்தும், சிறுதானியங்களில் பி வைட்டமின்கள், நிறைவுறாத நன்மை மிகுந்த கொழுப்பு சத்துக்களும் உள்ளன. சிறுதானியங்களை உட்கொள்வதால் நமது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கின்றன. சிறுதானிய உணவில் இருக்கும் அதிக அளவு புரதம் தசை மற்றும் உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சிறுதானியத்தின் கார்போஹைட்ரேட் செரிமானத்தில் குறைந்த அளவு குளுக்கோஸை உடலுக்கு செலுத்துவதால் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. சிறுதானியங்களை உட்கொள்வதால் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் பெரும் பங்காற்றுகின்றன. சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன. உடல் பருமன் போன்ற பாதிப்புகளை விடுவிக்கின்றன.
0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.
2: பொட்டலை

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயு வாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாய் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்று

0: முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திரைகானம். முதலில் ரங்கீலா படத்திற்காக ஒலிப்பது ஹரிகரன், ஸ்வர்ணலதா குரல்கள்.

0: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
1: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்திருக்கேன். வானொலி வந்து எப்படின்னாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம் பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.
2: திரைகானத்திலே சதி லீலாவதி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல் இது.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: தமல ஐயோ, அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: திரைக்காந்தத்தில் தொடர்ந்து ரகசிய போலீஸ் படத்திற்காக ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: உன்னாலே உன்னாலே படத்திற்காக ஒலிப்பது கிருஷ் அருண் குரல்கள்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்கதையின் நிறைவாக தாமிரபரணி படத்திற்காக ஒலிப்பது ஹரிஹரன், பவதாரிணி குரல்கள்.

0: பல விவரங்களை, குறிப்பா அது செமஸ்டரா நான் செமஸ்டர் பேட்டர்னா அப்படின்றத பத்திலாம் சொல்லுங்க சார்.
1: ஸோ இந்த கோர்சஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னு 4 வருடங்கள் படிக்கணும். அதே மாதிரி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த BASLPங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸு, ஆனால் 1 இயர் கம்பல்சரியாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆர்டிசன் சைல்டு வந்து யூஸ்வலாக வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஆர்டிஸ்ட் சைல்டு மெயின் விஷயமே என்னன்னா, சைல்டு வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆம்புலண்ட்டாக ஒரு சைல்டை கொண்டு வரது, ஒரு சைல்டுக்கு வந்து இப்போ என்ன செய்ய முடியுது என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க, அவங்க வீடை போய் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறாங்க எல்லாமே வந்து லிஃப்ட் இல்லை, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போனால் அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க, அதுங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர், இதில் வந்து ரேம்ப்ல அதுங்களுக்கு தானாக மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போகிறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். ஸோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட், டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். எது முடியலையோ அதை வந்து நிவர்த்தி செய்ய கட்டாயம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். யுனைடெட் கிங்டம்ல வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்பொழுது நான் ஒரு பீச்சில் பார்க்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்கே எப்படி பார்ப்போம்னா ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை ஒரு வீல் மோட்டரைஸ்டு வீல் சேரில் போயிட்டுருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானாக எடுத்து சாப்பிட்டுருக்கு. அந்த சைல்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது நம்ம நாட்டில் வந்து ஏன் இது வந்து நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை எப்படி கொண்டு போகிறது, ட்ரெயின் பண்ணுறது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி, இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க. பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் 3 இயர்ஸ் கோர்ஸு, மெடிக்கல் லெபார்ட்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகெயின் 3 இயர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ளே தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் வந்து 1 இயர் அந்த 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்.
0: இது பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அவங்களுக்கு ஒரு
1: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்கள் ஜிஹெச்ல நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட்டு தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 12 வகையான டயட்டு, கிரானிக் ரீனல் பேஷண்ட்ஸுக்கு உப்பு கம்மியாக கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் இல்லாமல் கொடுக்கணும்,
0: ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய கொடுக்கணும்,
1: அந்த மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண
0: வேண்டியிருக்கும்.
1: ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரணமாக வரவங்களுக்கான ஒரு ஃபுட்டு, அதில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்ணுறதுமோ இல்லையோ, ஆனால் பட் அது அது சம்மந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கும்,
0: எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி ஒரு
1: கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னேன் நான்,
0: இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
1: அதாவது அதுவே கூட பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் தாங்க. சி இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட
0: கிடையாது,
1: ஓ டோட்டலாக ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து ப்ரைவேட்டில் போகும்போது 43000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நிர்ணயித்ததை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நர்சிங்க்கு வந்து 45000 அந்த மாதிரி. ஸோ அந்தளவு நீங்கள் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இதில் நீங்கள் படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக
0: அமையும்.
1: அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்க. அதே நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரியில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லேயும்
0: ஹைஜினிஸ்ட்,
1: மெக்கானிக்கல் இருக்கும் ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8 கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸ்ங்கிறது ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேபில் ஒர்க் பண்ணுறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசிசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ். அதே

0: மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே போதும், அவங்க பிளஸ் டூ கூட இல்லை, டென்த்து முடிச்சவங்க அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அரசாங்க வேலைகள் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் நான் அந்த டென்டல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக்கு, அப்புறம் டென்டல் ஹைஜீனிஸ்ட்.
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்ன?
0: அதுலேயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: டென்டல் கேப் அந்த மாதிரி விஷயம்
0: பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அதில் அவங்க இன்வால்வ்டு. ஸோ அதனால் அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸு அந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் கோர்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறது வசதிகள் எப்படி கொண்டு வர்றது, அங்கே அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு காம்படிஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுத்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த முறை எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது பார்க்கணும்.
1: நிச்சயமா சார். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்கு சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, 35 காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜஸ். இந்தியாவிலே அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட்டல்ஸ் கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அக்காமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போது இந்த கோர்சஸ் பற்றி பார்த்தோம், இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க, இப்போ ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? இப்ப இந்த கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்ப சர்டிபிகேட் கோர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்துல வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்ல இந்தந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்ல, அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்துல வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சிங் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து த்ரூ எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குங்க, அதன் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதில் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது. சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்
1: பொறுத்து
0: அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இதுவே இது மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம். கரெக்டாக இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ண முடியும், நீங்கள் ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆப்ரேஷன் தேட்டரில் தேட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தேட்டருக்குள்ளே போனால் அந்த ஸ்டாஃப் நர்ஸே டிக்டேட் பண்ணுவாங்க,
1: இதை
0: எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க, இங்கே போட்டிங்களா, நீங்கள் வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணிங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தளவு அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எடுத்து அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீடாதுன்னா அந்த காட்ரி எடுத்து கொடுக்குறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற அவங்களுடைய வருமானமும் கூடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார். நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க ஜெர்மன் போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்லை டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படித்தாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு
0: சொல்லி கட்டாயம் அரசாங்கத்தில் படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து பேஷண்ட்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் பேர் அவங்க படிச்சுட்டு வழியில் வந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியை ஒன்றும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1:1
1: ஆனால்
0: 1:1 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னுவாங்க வெற்றி பெற்றோம். நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மரத்தடியில எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால் மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டல் போனா அங்க என்ன இருக்கும் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து இப்ப வளர்ந்த நாடுகள்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே அப்படி ஒரு ஸ்டாஃப் நர்ஸு ஒரு பேஷண்ட்டு இவ்வளோ செட்டப் இருக்கணும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷண்ட்ஸை அக்காமடேட் பண்ண முடியல, டெத் அதிகமாச்சு.
1: பழகிட்டோம்
0: பழகிட்டேன்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ எனக்கு சின்ன ஒரு இதுதான்,

0: இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டதாகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கிறோம், எப்படி வந்து இதை சரி பண்ணுறது, 250 வெயிட் பண்ணுறாங்க. நைட்டே என்ன பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம், ஒரு 3 பேர் போட்டு ஒரு நர்ஸை போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் ஏறி அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க எந்த பேஷண்ட்டும் வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிற்குதுன்னா, ஸோ அப்போ எது சிக்காக இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனால் அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளாக இருந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்கிறதா நமக்கு வந்து அவர் அவரை இழக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது பேப்பர்லாம் உடனே வந்து
1: நிச்சயமா சார், கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு பகல் பாராம வந்து ஆமா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
0: அது மாதிரி சொல்லும் போது நாங்க என்ன பண்ணோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலான்னு சொல்லும்போது அந்த ஆக்சிஜனேட்டர் வந்தது. அதுக்கு அடுத்த பிளான்
1: ஆமா,
0: ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணோம், டக்குன்னு உடனே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா கெட் பண்ணி அதுல ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பெட் போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் 1/2 hour மொத்த பேரும் மேல தூக்கிட்டோம்,
1: எல்லாத்தையும்
0: கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸே இல்ல. அடுத்த நாள் அதுவும் வந்தது, நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக வெறிச்சோடி இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி கையாளுவது என்பது நம்ம மருத்துவத்துறையில் நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்தில் எங்கே போனாலும் வேலை பார்க்கணும்.
1: நிச்சயமா சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை தான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போது அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியாக வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை சார்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு. எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ மகா கணபதே. என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது. ஆபோகிராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:55 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரோஜல் தளநேத்ரி என தொடங்கும் ஷியாமசாஸ்திரி கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: காற்றோடு கலந்திடவா நிறைவாக தரும் பாடல், கிழக்கு வாசல் படத்திலிருந்து, குரல் எஸ்.பி. பாலசுப்ரமணியன்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7°C, இயல்புக்கு 1.7° குறைவு. குறைந்த அளவு 27.6°C, இயல்புக்கு 0.2° குறைவு. பதிவான ஈரப்பதம் 74%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2°C, இயல்புக்கு 2.2° குறைவு. குறைந்த அளவு 27.3°C, இயல்புக்கு 1.1° குறைவு. ஈரப்பதம் 81%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36°C ஒட்டியும் குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில், அதாவது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில், நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகரவலத்தில்

0: இனி இனப்பெருக்கத்துக்கு சாதகமான கோடைக்காலம். ஆர் பாஸ்கரன் எழுதிய செய்தி கோவை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வழிகாட்டும் வானொலி. தனது வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோர் தையல் கலைஞர் பி ஆர் காஞ்சனா, கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் அப்துல் காதர் ஆகியோர். 9 அரங்கிசையில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். பனிரெண்டு 50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். ஒன்று 10 எண்ணுயிர் தோழி கண்நோய்கள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் கண் மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கனிமொழி அவர்கள். பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குபவர் ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து தெரியுமா உங்களுக்கு சமையலறை தகவல்கள் ஆகியவை. 2:15 திரைகாலம், 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 346 பகுதி, 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு, சென்னை அலமாதை உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதங்கி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம், 9:30 நாடகமலர் கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு என்ஜி ராஜப்பா, 10:00 காற்றோடு கலந்திடவா. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, has approved increase in minimum support prices, MSP, for 14 Kharif crops for marketing season 2026-27. Addressing media after the Union Cabinet meeting in New Delhi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the government has increased the MSP of Kharif crops to ensure remunerative prices to the growers for their produce. Mr. Vaishnaw said the highest increase of 622 rupees per quintal in MSP has been recommended for sunflower seed, followed by 557 per quintal for cotton and 500 rupees per quintal for sesamum. He said for grade A paddy, the MSP will be 2,461 rupees per quintal. For Jowar hybrid, it will be 4,023 rupees per quintal. For Bajra, the MSP will be 2,900 rupees. And for Tur, it will be 8,450 rupees per quintal. The Union Cabinet has also approved a scheme for promotion of surface coal and lignite gasification projects with a financial outlay of 37,500 crore rupees. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, has approved Ahmedabad Sarkhej Dholera semi-high-speed double-line project with a total cost of nearly 20,667 crore rupees. The Union Cabinet has also approved upgradation and modernization of Nagpur International Airport through long-term license involving private partner under public-private partnership. Prime Minister Narendra Modi has said that the Union Cabinet's decision of approving an increase in the minimum support price MSP for kharif crops for the marketing season 2026-27 will ensure that crops